0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 28 நாள், பராப வருடம் ஆவணி மாதம் 2 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19 தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது நிலையத்தின் காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் மங்கள இசை.

0: விட்டால் பிறப்புக்கு காரணமான வினைகள் நம்மை நெருங்கா. குறள் எண் 359 அதிகாரம் மெய்யுணர்தல்.
1: சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய்.
0: மெய்யாக உணர்ந்து எதனுடன் சேர வேண்டுமோ அதனுடன் சேர்ந்து எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிட்டால் பிறப்புக்கு காரணமான வினைகள் நம்மை நெருங்கா. குறள் எண் 359 அதிகாரம் மெய்யுணர்தல்.

ஆகாஷ்வாணி மாதிரி மத்தியாலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேர்முமாய் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். அதிக மகசூலுக்கு விதை பரிசோதனை குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ஏ ஜானகி அவர்கள் தரும் தகவல்கள். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். காலை 7:00 அறிவோம் ஆயிரம். 7:10 மதுர தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ சைனஸ் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள்.

காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுர தென்றல். காலை 8:00 சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்குகிறார் திட்டச்சேரி முகமத்து அன்வர்தீன் அவர்கள். படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். இவை அனைத்தும் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 மதுர தென்றல். காலை 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்களின் வயலின், கே பி அனில்குமார் அவர்களின் மிருதங்கம். காலை 10:00 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி ரெடி ஸ்மைல் ஓகே. உலக புகைப்பட தினத்தையொட்டி ஆவணப்புடை புகைப்பட கலைஞர் ஆர் செந்தில்குமரன் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். உடன் உரையாடுபவர் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். காலை 10:30 எனக்கு பிடித்த பாடல். காலை 11:00 மதுர தென்றல். பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை லக்ஷ்மி பிரியா அவர்களின் பாட்டு. 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 1:00 திரை இசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 எண்ணுயிர் தோழி. எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் நான் ரசிக்கும் வேறு உலகம். உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு வனவியல் புகைப்பட ஆர்வலர் ராதிகா ராமசாமி அவர்களுடன் நேர்முகம். 2வதாக இந்நாளின் சிறப்பு. 3வதாக தெரிந்து கொள்வோம் இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி லட்சுமி சாகல் அவர்கள் பற்றிய தகவல். 4வதாக உங்களுக்காக அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம். இத்திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவா செல்வி அவர்கள். இதன் படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரை தென்றல். 2:40 விளையாட்டரங்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1. 2:00 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 3:00 பகல் ஒளிபரப்பு.

தலைப்பு இனிதே நிறைவு பெறும். மீண்டும் மாலை 5:27 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை இனிதே ஆரம்பமாகும். 5:30 மதுரை தென்றல், மாலை 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம், 6:10 ஒரு பட பாடல்களாக சொல்ல துடிக்கிது மனசு திரைப்படத்தில் இருந்து, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் விஜயகுமார் அவர்கள், இதனை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் ஒருங்கிணைந்த பண்ணையியல் மலைத்தோட்ட பயிர்கள் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி சரோஜினி அவர்களுடன் நேர்முகம், 2வதாக வேளாண் தகவல், 3வதாக வேளாண் பழமொழி சிந்தனை, விடை பொறுமுன் ஆகியவை கேட்கலாம். 8:00 செய்தி இருக்கு சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 8:05 மதுரை தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா நட்பு குறித்து உரை வழங்குகிறார் கே பவித்ரா அவர்கள், ஹைட்ரஜன் எரிபொருள் எதிர்காலத்தின் அவசியம் குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி எஸ் புஷ்பா தேவி, 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை சீதா நாராயணன் அவர்களின் பாட்டு சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 இனிதே நிறைவு பெறும். இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாய்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
6: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
5: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
6: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
5: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
6: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
7: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
8: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனை தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள்.
9: National Testing Agency NTA has revamped its

0: தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ந. அரவிந்த் குமார் அவர்கள்.
1: உயர்வுடன் வாழ நினைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் எண்ணங்களை நெறிப்படுத்த வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்கள் தான் மனித வாழ்க்கையின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக அமைகின்றன. ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் எழும்போது அதில் உறுதியும் சேர்ந்து தோன்ற வேண்டும். இல்லையெனில் செயல் வடிவம் பெற்றிருக்காது. மனம் சொல்லும் எண்ணங்கள் அனைத்திற்கும் கீழ்ப்படியாது. அதில் எது சரியோ அதை மட்டும் செய்ய முற்படுங்கள். சில சூழலில் நம் மனதில் எழும் எண்ணம் நம்மையே பலவீனப்படுத்திவிடும். எண்ணத்தை உங்களின்

உங்களின் மனதில் அப்படி உருவாகும் எண்ணம் நீர்மேல் தோன்றி மறையும் குமிழி போன்றது. அந்த எண்ணம் அந்த நேரத்தில் மற்றும் வலுவாகத் தோன்றும். மனதில் உருவாகும் எண்ணமெல்லாம் கடல் மேல் எழுந்த அலை போல அடுத்த நொடி இல்லாமல் போகும் என்பதை உணருங்கள். ஒரு செயலை செய்துவிட்டேன், அதனால் எனக்கு துன்பம் வருமோ என சிந்திக்கத் தொடங்கினால் துன்பம் வருகிறதோ இல்லையோ நிச்சயம் எதிர்மறையான எண்ணங்கள் வரும். அவை இல்லாத ஒன்று

0: லிமிடெட் வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கவிருக்கிறோம் பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

0: நேரம் 6:35. இனி தொடர்வது.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் இன்று 19 கறவை மாடுகளில் மடிநோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு குறித்து குப்பி நாயக்கன்பட்டி எனும் இடத்தில் பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாயிகளே, விருதுநகர் மாவட்டத்தில் இம்மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் 21 வெள்ளிக்கிழமை முற்பகல் 11 அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை தலைமை அலுவலர்கள் கலந்து கொள்வார்கள். விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகள்.

0: தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன தின விழா மற்றும் உழவர் தின விழா இம்மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 முதல் நடைபெற உள்ளது. விழாவில் சூப்பர் எல் நினோ பயிர் சாகுபடிக்கான மேலாண்மை உத்திகள் குறித்த விளக்கங்கள் அளிக்கப்படும். வாழை வகைகளின் கண்காட்சி, தொழில்நுட்ப அமர்வுகள், விவசாய கண்காட்சி, காணொளி படங்களின் திரையிடல், இடுபொருட்கள் வழங்குதல், ஆராய்ச்சி பண்ணை பார்வையிடுதல் போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். விவசாயிகள், விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் நடைபெறும். விழாவில் கலந்து கொள்ள திட்டமிடும் விவசாய குழுக்கள் ஒரு குழுவில் 10க்கும் மேற்பட்டோர் இருந்தால் ஏற்பாடுகளுக்கு முன்பதிவு செய்வது சிறந்தது. உங்கள் வருகையை உறுதிப்படுத்த மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9865261886. ஆர்வமுடையோர் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இவ்வாறு தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, வாழையில் சமச்சீராக உரமிடுவது அதிகமான விளைச்சலுக்கும் தரத்திற்கும் நோய் எதிர்ப்பு திறனுக்கும் மிக முக்கியமானதாகும். மிக குறைவான விவசாயிகளே நுண்ணூட்டச்சத்தினை தங்கள் தோட்டங்களில் இடுகிறார்கள். வாழை நுண்ணூட்ட ஸ்பெஷல் பயன்படுத்தும் முறை. வாழை நுண்ணூட்ட ஸ்பெஷல் 50 கிராம், ஏதேனும் ஒரு ஷாம்பு பாக்கெட் மற்றும் எலுமிச்சை பழத்தின் சாறு ஆகியவற்றை 10 லிட்டர் தண்ணீருடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். வாழை நட்ட 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது மற்றும் 10வது மாதங்களில் வாழை நுண்ணூட்ட ஸ்பெஷலை தெளிக்க வேண்டும். வாழை குலை தள்ளிய பின்பு முதல் மற்றும் 2வது மாதத்திலும் குலைகளின் மேல் தெளிக்க வேண்டும். இந்த வாழை நுண்ணூட்ட ஸ்பெஷலை பூச்சிக்கொல்லி மருந்துடன் சேர்த்து தெளிக்கலாம். தாமிரம் கலந்த பூஞ்சான கொல்லி மருந்துடன் மட்டும் கலந்து தெளிக்க கூடாது. வாழை நுண்ணூட்ட ஸ்பெஷல் கரைசலை தயாரித்தவுடன் தெளிக்க வேண்டும். இந்த நுண்ணூட்ட ஸ்பெஷல் கரைசலை காலை 6:30 முதல் 11 வரையிலும் அல்லது மாலை 4 முதல் 6:30 வரையிலும் தெளிக்க சிறந்தது. இலையின் அடிப்பகுதி முழுவதும் நனையும்படி தெளிக்க வேண்டும். குலைகள் முழுவதும் நனையும்படி தெளிக்க வேண்டும். இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பாலில் இருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் பற்றிய இலவச பயிற்சி நடைபெற உள்ளது. முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்து கொண்டவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் அதிக மகசூலுக்கு விதை பரிசோதனை என்பது குறித்து விருதுநகர் மாவட்ட விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் ஜானகி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நம்ம விவசாய பெருமக்களுக்கு தரமான விதைகள் வந்து சென்றடைஞ்சாதான் அவங்க வந்து அதிகமான மகசூல் பெற முடியும். விவசாய பெருமக்களுக்கு தரமான விதைகள் சென்றடைவதையும் தரமற்ற விதைகள் வந்து சென்று அடைய விடாமல் தடுப்பதையும் குறிக்கோளாக கொண்டுதான் இந்த விதை பரிசோதனை நிலையம் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த விதை பரிசோதனை நிலையத்திற்கு விதை சான்று உதவி இயக்குநரிடமிருந்து சான்றளிப்பு விதை மாதிரிகள், விதை விற்பனையாளர்களிடமிருந்தும் ஆய்வாளர் விதை மாதிரிகள் அபிஷியல் சாம்பிள்ஸ் வந்து கொண்டுவரப்பட்டு விதை பரிசோதனைக்கு உட்படுத்திட்டு விவசாயிகள் சொந்த நிலத்துல வந்து ரகங்கள் வந்து உற்பத்தி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு விதைகள் வந்து தரமானதா இல்லையா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நம்ம விதை பரிசோதனை நிலையத்துக்கு அதை கொண்டு வந்து சமர்ப்பித்து விதை முடிவுகளை வந்து தெரிஞ்சுக்கலாம். விதை முடிவுகள் வந்து எப்படி கொடுக்கறோம் அப்படின்னா எந்தெந்த காரணிகளை வச்சு கொடுக்கறோம்னா அந்த விதை மாதிரிகள் வந்து 4 காரணிகளை வச்சுதான் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துறோம். விதைகளோட முளைப்பு திறன், விதைகளோட ஈரப்பதம், அதனோட சுத்தத்தன்மை, அந்த விதைகள்ல பிற ரக கலப்பு இருக்குதா, பிற தானிய விதை கலப்பு இருக்குதா, இருக்குதா, பூச்சி தாக்குதல் இருக்குதா அப்படிங்கிற காரணிகள்லாம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வு முடிவுகள் வந்து அந்தந்த பயிர்களுக்கு ஏற்ற மாதிரி கால இடைவெளியில் உரிய நேரத்தில் வந்து விவசாயிகளுக்கு சென்றடைகிறது. விதை பரிசோதனை முடிவுகளில் இந்த காரணிகள் வந்து முளைப்புத்திறன், ஈரப்பதம், சுத்தத்தன்மை மற்றும் பிற பயிர்களவன், விதை அந்த மாதிரி காரணிகள்லாம் இந்தியன் மினிமம் சீட் சர்டிபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வழிமுறைகளின்படி தான் ஆய்வு செய்யப்பட்டு ஆய்வு முடிவுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பேஸ் பண்ணி நம்ம

0: விதை முடிவுகளை கொடுக்கும்போது இந்த விதைகள் தரமானதா இல்லையாங்கிற முடிவுக்கு வந்து அதை வந்து விவசாயிகளுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது விவசாயிகள் வந்து அதை விதைக்கிறப்ப அதுக்கு அதிக மகசூல் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தரமான விதைகளை விதைக்கும் போது. அதனால இந்த விதை பரிசோதனை நிலையத்தோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமானதா செயல்பட்டு இருக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் வந்து மக்காச்சோளம், நெல், பயிர் வகைகள், துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, தட்டாம்பயிறு எனப்படும் காராமணி நிறைய பயிர் வகைகள் தான் முக்கியமா விதை பரிசோதனைக்கு உட்படுத்திட்டு இருக்கிறோம். பருத்தி மற்றும் கடலை பிரதான பயிர்களாக சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. தரமான விதைகளை பயன்படுத்தினாதான் விவசாயிகள் வந்து அதிக மகசூல், மும்மடங்கு மகசூல் கூட வாய்ப்பு இருக்குது. இந்த பயிர்களில் நெல், மக்காச்சோளம் போன்ற தானியங்களுக்கு வந்து 80 முதல் 90% பயிர் வகைகளுக்கு 75%, ரகப்பருத்தியில் 65%, வீரிய ஓட்டு பருத்திக்கு 75%, எள்ளுக்கு 80% மற்றும் கடலைக்கு 70% முளைப்புத்திறன் இருக்கணும். சுத்தத்தன்மைங்கிற காரணியை கொண்டு பார்த்தா எல்லா விதைகளையுமே குறைந்தபட்சம் 97-98% சுத்தத்தன்மை இருக்கணும். சுத்தத்தன்மை பரிசோதனை செய்யறதுக்கு ஆய்வகங்களில் மைஷர் மீட்டர் எனப்படும் கருவி கொண்டு ஈரப்பதத்தை நிர்ணயிக்கிறோம். ஈரப்பதம் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் பொழுது அதில் பூஞ்சான பாதிப்பு, பூச்சிகளோட பாதிப்பு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால சேமித்து வைக்க முடியாமல் போகுது. சேமித்து வைக்கிறப்ப ஈரப்பதம் சரியான ஈரப்பதத்தில் இருந்தால் அதனோட சேமிப்பு காலம் வந்து அதிகமாகுது. விதைகளோட சேமிப்பு காலம் நெல்லுக்கு 13%, மக்காச்சோளம் 12%, பயிர் மற்றும் கடலை வகை விதைகளுக்கு 9% இருக்கணும். விருதுநகர் மாவட்டத்தில் வந்து கடந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட 3800 விதை மாதிரிகள் பெறப்பட்டு சான்று விதை மாதிரிகள், ஆய்வாளர் விதை மாதிரிகள் மற்றும் பணி விதை மாதிரிகள் எல்லா விதை மாதிரிகளும் 3800 விதைகள் பெறப்பட்டு 3180 விதைகள் பரிசோதனை செய்யப்பட்டு அதில் கிட்டத்தட்ட 118 விதைகளில் வந்து தரமற்றதாக வந்து முடிவு அறிக்கை கொடுத்துருக்குறோம். அந்த தரமற்ற விதைகளை வந்து அந்த விவசாயிகளுக்கு கொண்டு போகிறதை நம்ம தடுத்து அவங்களுக்கு வந்து தரமான விதைகளை வந்து பெற்று விவசாயிகள் வந்து அதிக மகசூல் பெறணுங்கிறது தான் விதை பரிசோதனை நிலையத்தோட நோக்கமேவும்.
1: இதுவரை அதிக மகசூலுக்கு விதை பரிசோதனை என்பது குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் ஜானகி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் என்பவை அறிக்கைகள் மற்றும் அட்டவணைகளை காட்டிலும் குறிப்பிடத்தக்க தகவல்களை அளிக்கக்கூடியவை என்று அவர் கூறினார். இப்பணியில் துல்லியமான கள நிலவரங்கள் குறித்த ஆழமான புரிதலுடன் அதிகாரிகள் அணுக வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நம்பகமான புள்ளி விவரங்களே சிறந்த கொள்கை உருவாக்கம் மற்றும் திறமையான நிர்வாகத்திற்கு அடித்தளமாக அமைவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தென்மண்டல முதலமைச்சர்கள்

0: மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதையொட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறை உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் கிருமி நாசினி கலந்த குடிநீரை அருந்திய 18 மேற்பட்ட மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் உயிருடன் விளையாடும் தாவேக அரசின் இத்தகைய மெத்தன போக்கை கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசு வெற்று விளம்பரங்களை தவிர்த்து இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 17 நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நேற்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குடுமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 17/9/2026 வியாழக்கிழமை காலை 7:40 மேல் 8:10 திருக்குடமுழு சிறப்பாக நடைபெறவுள்ளது. திருக்குடமுழுக்கு பெருவிழாவிற்கான காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்திட காவல்துறை செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதேபோன்று மதுரை மாநகராட்சி சார்பில் செய்யப்பட வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் மருத்துவத்துறையின் மூலம் தேவையான மருத்துவ உதவி மையங்கள், மருத்துவ குழு, 108 ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகள் தயார் நிலையில் வைத்திருக்க ஏற்பாடு, அனைத்து துறை அலுவலர்களையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தேவநாதன், மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார், பல்வேறு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக திருவள்ளூர், சென்னை, அரியலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதற்கிடையே நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று 19 அதிகாலை 2:30 முதல் ஆகஸ்ட் 20 மாலை 5:30 வரை கேரள, தென் தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனையொட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களும் இன்று மற்றும் நாளை 20 ஆகிய இரு தினங்களில் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கடல் சீற்றம் காரணமாக நெல்லை மாவட்ட கடற்கரை பகுதிகளில் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகள் மேற்கொள்ள 2 தற்காலிகமாக முழு தடை விதிக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இருவரிச் செய்திகள். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை

0: நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள விமான படைதளத்தின் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் என்ஐஏ நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 தேர்வுகள் குறித்த பட்டியலை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதி விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டுப் பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. சேப்பாக்கில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 19.3 ஓவரில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 168 ரன் என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கோவை அணி 18.5 ஓவரிலேயே 5 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் திண்டுக்கல் திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் கோலின்ஸ் ஃபிலிமோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரீஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 6:55. இனி கேட்கலாம்
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
3: அழிந்து வரும் உயிரினங்களின் வரிசையில் சமீபத்தில் விடைபெற்ற கடைசி புறா பறவை மார்த்தா. நிலவு ஒளி பூமியில் இறங்கும் நிதானத்துடன் மரங்களை விட உயரத்தில் பறந்து காற்றில் மிதந்து இறங்கியது அந்த புறா. ஜான் ஹெரால்ட் என்கிற கவிஞர் அந்த புறாவுக்காக எழுதிய கவிதையின் ஒரு வரி இது. கவிதை எழுதி கண்ணீர் சிந்தும் அளவுக்கு அந்த புறா எதுவும் சாதிக்கவில்லைதான். ஆனால் இறுதி அடையாளமாக இந்த மண்ணில் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறது அந்த புறாவின் பெயர் மார்த்தா. பயணிப்புறா என்பது காட்டுப்புறா, வடஅமெரிக்க கண்டத்தைச் சேர்ந்தது. மற்ற வகை புறாக்களை விட இவை அதிக வேகத்தில் பறப்பவை. மணிக்கு 100 கிலோமீட்டர் வரை களைப்பே இன்றி நீண்ட தூரத்துக்கு பறக்கக்கூடியவை. சுமார் 100,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இவை பூமியில் இருந்திருக்கின்றன. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை வட அமெரிக்காவின் அடர்காடுகளில் நீர்நிலை ஓரங்களில் பல கோடிக்கணக்கான புறாக்கள் இருந்தன.

0: தூரத்துக்கு பறக்கக்கூடியவை. சுமார் 100,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இவை பூமியில் இருந்திருக்கின்றன. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை வட அமெரிக்காவின் அடர்காடுகளில் நீர்நிலை ஓரங்களில் பல கோடிக்கணக்கான புறாக்கள் இருந்தன. காடுகளின் அழிவு, தட்பவெட்ப மாற்றம், உணவு பற்றாக்குறை போன்ற காரணங்களால் இந்த புறாக்கள் அடிக்கடி இடம்பெயர்ந்தபடி இருந்தன. அமெரிக்க பூர்வ குடிகளுக்கு இந்த பயணி புறாக்களை வேட்டையாடும் வழக்கம் அவர்களிடம் இருந்தது. பொதுவாகவே பழங்குடிகள் தங்கள் உணவு தேவைக்காக மட்டுமே வேட்டையாடுவதால் எந்த உயிரினமும் முற்றிலுமாக அழிந்து போனதில்லை. ஆனால் எப்போது அந்நியர்கள் உள்ளே நுழைகிறார்களோ அப்போதே அந்த மண்ணின் வளத்துக்கும் உயிரினங்களின் வாழ்க்கைக்கும் பேராபத்து நேர்கிறது என்பதே வரலாறு. ஐரோப்பியர்களின் ஆதிக்கம் பெருக பெருக பயணி புறாக்களுக்கென ஆபத்தும் பெருகியது. அதையும் ஜான் ஹெரால்ட் தன் வரிகளில் பசித்த கூட்டம் துப்பாக்கியுடன் வந்தது, இயற்கை மடியும் சத்தம் அங்கே கேட்டது, அமைதி நொறுங்கி மண்ணாகி போனது என குறிப்பிடுகிறார். 19 நூற்றாண்டில் எண்ணிக்கை மிகவும் குறைந்து போனது. அடுத்த 20 ஆண்டுகளில் சில ஆயிரங்களுக்குள் குறைந்து போகும் அளவுக்கு வேட்டை தாண்டவம் ஆடியது. தவிர காடுகள் அழிக்கப்பட்டு ஐரோப்பியர்களின் குடியிருப்புகளும் அங்கே பெருக பெருக பயணி புறாக்கள் அழிவை நோக்கி தள்ளப்பட்டன. 1900 ஆண்டில் தெற்கு ஓஹையோவில் பயணி புறா ஒன்று வேட்டையாடப்பட்டது. காட்டுப்பகுதியில் வேட்டையாடப்பட்ட கடைசி பயணி புறா அதுவே என்கிற வரலாற்று குறிப்பு உண்டு. 1855 ஆண்டு பிறந்ததாக கருதப்படுகிறது. அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதியான ஜார்ஜ் வாஷிங்டனின் மனைவி மார்த்தா வாஷிங்டனை கௌரவப்படுத்தும் விதத்தில் அந்த அரிய பெண் பறவைக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டது. சிகாகோ பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் ஆய்வாளரான சார்லஸ் ஓடிஸ் வின்மேனுக்கு 6 பயணி புறாக்களை அனுப்பி வைத்தனர். அதில் எஞ்சிய 3 வைத்து ஆய்வுகளை மேற்கொண்டார். அவற்றில் மார்த்தாவுடன் 2 ஆண் பயணி புறாக்களும் இருந்தன. அவற்றை எப்படியாவது காப்பாற்றி சந்ததியை பெருக்கி விட வேண்டும் என்கிற சார்லஸ் ஓடிஸின் பரிசோதனை முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. 1909 ஆண்டில் ஒன்றும், அடுத்த ஆண்டில் இன்னொன்றும் இறந்து போயின. உலகின் ஒரே பயணி புறாவாக மார்த்தா சின்சினாட்டி உயிரியல் பூங்காவில் தனித்து இருந்தது. இன்னொரு பயணி புறாவை கண்டறிந்து செல்வோருக்கு $1,000 பரிசு என்றெல்லாம் அறிவிக்கப்பட்டது. மார்த்தாவை தேடி எந்த பயணி புறாவும் வரவில்லை. நாளடைவில் அதன் உடல் நிலையும் நலிவடைந்து கொண்டே போனது. 1914 செப்டம்பர் 1 அன்று உலகின் கடைசி பயணி புறாவான மார்த்தா இறந்து போனது. மார்த்தாவின் உடல் பதப்படுத்தப்பட்டது. வாஷிங்டனில் அமைந்த இயற்கை வரலாற்றுக்கான தேசிய அருங்காட்சியகத்தில் இப்போது வரை காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பயணி புறாக்களும் இந்த பூமியில் வாழ்ந்தன என்பதன் அடையாளமாக. ஜான் ஹெரால்ட் மார்த்தாவுக்காக எழுதிய கவிதையை இப்படி முடிக்கிறார். கூண்டில் ஒரு மூலையில் அவள் இறந்து கிடந்தாள். இங்கே வந்ததைப் போலவே மிகவும் மென்மையாக புறப்பட்டு சென்றாள். அவளின் கடைசி பாடல் காற்றில் கரைந்தது. இனி பயணி புறா என்பதே இல்லை.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ். காளிதாஸ் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிமையான காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறோம் அறிவோம் 1000 நிகழ்ச்சியில். இன்னைக்கு உலக புகைப்பட நாள் தான் கொண்டாடப்படுகிறது. 19 நூற்றாண்டைச் சேர்ந்த லூயிஸ் டாகுவேரே அப்படிங்கிறவர் டாகுரியோடப் எனப்படும் புகைப்படத்தின் செயல்பாட்டு முறைகளை வடிவமைச்சிருக்காரு. இந்த முறைகளுக்கு ஆகஸ்ட் 19 பிரெஞ்சு நாட்டு அரசு ஃப்ரீ டு த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை கொடுத்து உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த முறையை சிறப்பிக்கிறதுக்காகவும் புகைப்படங்களின் சிறப்புகளையும் புகைப்படக்காரர்களின் திறமைகளை சிறப்பிக்கிறவர் வகையிலையும் தாங்க இந்த தினம் வந்து உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. கேட்ட தகவலோடு ஒரு பாடலையும் கேட்கலாம்.

அவன் தொழிலாடி, விதிய நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. ஒருவன் ஒருவன் முதலாடி, உலகில் மற்றவன் தொழிலாடி.

உலகில் மன்றம் தொழிலாடி விதியில் பவனே மாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி ஒருவன் ஒருவன் முதலாடி உலகில் மற்றவன் தொழிலாடி விதி

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. தொடர்ந்து கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான்

0: தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் பிரதிநிதி குழுவினர் மத்தியில் பேசிய அவர், இந்தியா ஜப்பான் இடையேயான நல்லுறவின் முக்கியத்துவம் மற்றும் உறுதியான வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியில் இரு நாடுகளின் பொதுவான விருப்பம் உள்ளிட்ட விஷயங்களை அமைச்சர் அப்போது பகிர்ந்து கொண்டார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள தொழில் வளங்கள் குறித்தும் எடுத்துக் கூறிய திரு பியூஷ் கோயல், அந்நிய நேரடி முதலீட்டில் ஜப்பான் இந்தியாவின் 5வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து இந்தியாவில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்தார். தேசிய தேர்வு முகமையான NTA தனது தேர்வுத்தாள் குறித்த குழுவில் இருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. NTA நடத்தும் தேர்வுகளுக்கு முன்பாக அதனை 4 நிலைகளில் ஆய்வு செய்வதற்கு ஏதுவாக புதிய நிபுணர்களை குழுவில் இணைப்பதற்கான பணிகளையும் தேசிய முகமை தொடங்கியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நிபுணர்களை சேர்ப்பது குறித்து அமைச்சரிடம் NTA தலைமை இயக்குநர் விரிவாக எடுத்துரைத்தார். அடுத்த 3 வாரங்களுக்குள் 25 அலுவலர்களை தேசிய தேர்வு முகமையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் அலுவலகம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் புதிய கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் அமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நடத்திய தொடர் போராட்டத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014 ஆண்டு முதல் ஜார்க்கண்ட் மாநில தேர்வாணையம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வுகளை நடத்திய DSR டேட்டா ப்ராசஸிங் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மருந்து ஆய்வாளர்கள், உதவி பேராசிரியர்கள், துணை ஆட்சியர்கள், பல் மருத்துவர்கள், உதவி பொறியாளர்கள், உரிமையியல் நீதிபதிகள், வனச்சரக அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டதில் அடங்கும் என்று ஜார்க்கண்ட் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழாய்கள் மூலமான இயற்கை சமையல் எரிவாயு இணைப்புகளை பாதுகாப்பான மற்றும் குறைந்த விலையில் வழங்குவதற்கான ஊக்கத்திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும், அதிக எண்ணிக்கையிலான குடும்பங்கள் குழாய் வழி இயற்கை எரிவாயுவை விரைவில் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 1,74,00,000 உள்நாட்டு குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்புகள் உள்ளதாகவும், பயன்பாட்டிற்கு கொண்டுவராத இணைப்புகளை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய பகுதிகளுக்கு குழாய் வழி எரிவாயு கட்டமைப்பை விரிவுபடுத்தவும், நகர எரிவாயு விநியோக நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் இந்த புதிய திட்டம் வழிவகுக்கும் என்று பெட்ரோலிய அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதை ஒட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு

0: போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். படகு மூழ்கிக் கொண்டிருப்பதாக கடலோர காவல் படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து டாமன் விமான தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்து சென்ற கடலோர காவல் படையினர் மீனவர்களை பத்திரமாக மீட்டதாக கடலோர காவல் படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காயமடைந்த 3 மீனவர்கள் உடனடியாக டாமனில் உள்ள மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எம்னம் கெம்சாங் சிங் முன்னிலையில் அவர்கள் சரணடைந்தனர். மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக வைத்துள்ள ஆயுதங்களை ஒப்படைத்து மறுவாழ்வு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார். அதனை ஏற்று சரணடைந்த 46 பேருக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாநில அரசின் மறுவாழ்வு நடவடிக்கையாக சரணடைந்தவர்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிரந்தர வைப்பு நிதியும் 36 மாதங்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று திரு எம்னம் கெம்சாம் சிங் தெரிவித்தார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள அபு புகார் விமானப்படை தளத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. விமானப்படை தளத்தின் ஓடுபாதையில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இதில் பலத்த சேதம் ஏற்பட்ட போதிலும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கி நாட்டின் இராணுவ படைகளை தனது விமானப்படை தளத்தில் நிலைநிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் விதிகளை மீறி சிரியா செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் மேற்கு பகுதியில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 30 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் பலர் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டுள்ளனர். நானா மெம்பரே மாகாணத்தில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாகவும் தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது சுரங்கப்பகுதி இடிந்து விழுந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்த தொழிலாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என் கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் காலின்ஸ் பிலிபோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்காவின் லாரன் லாம் அலிசான் லீ இணையை 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். சைனஸ் நோய் பிரச்சனைகளுக்கான தகவல் தருகின்றார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். இப்ப கண் அரிப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லா விதமானதுலயும் வரும், அலர்ஜி எல்லாத்துலயுமே இருக்கு. நம்ம அதை சைனஸ்னு எடுத்துக்கலாமா?
3: நமக்கு எது வந்துட்டு அலர்ஜி எது வந்துட்டு சைனஸ் அப்படிங்கிற பதத்துக்கான ஒரு வேறுபாடு நமக்கு இன்னும் தெளிவா தெரியல. கண் அரிப்பு அப்படிங்கிறது மட்டும் இருக்குது, நாசி அரிப்பு அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. அப்படின்னா அது வந்துட்டு நார்மலா நான் சொன்ன நாசி அலர்ஜியா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. சைனஸ்ல இந்த தொந்தரவு இருக்குமானா சைனஸ்லயும் இருக்கும். இது வந்துட்டு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்கு டெஸ்ட் எடுத்து தான் பார்க்கணும். நமக்கு வந்துட்டு அதுக்கு தேவையான பிளட் டெஸ்ட் இருக்கு. இருக்குது, அதை எடுத்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: என்ன மாதிரி

0: உணவுகள் எடுத்துக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும்.
1: இந்த உணவுகள் எடுத்துக்கொள்வதன் மூலியமாக வந்து இது குறைவடையும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த உணவுகள் தவிர்க்கிறது மூலியமாக இது குறைவடையும் சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பழங்கள் வந்துட்டு சிட்ரஸ் பழங்கள் சொல்றாங்க இல்லைங்களா, அதை வந்துட்டு கூடுமான வரையில தவிர்த்து கொள்றது இல்லை குறைத்துக் கொள்றது நல்லது. நிறைய சிட்ரஸ் சார்ந்த பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தும்மல் சார்ந்த தொந்தரவுகள் இல்லை இந்த அலர்ஜி சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுதுன்னு நம்ம பார்க்கறோம். அது போக வந்துட்டு இந்த குளிர்ந்த பதார்த்தங்கள் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த உடனே வந்துட்டு சாப்பிடுறது, தண்ணி எடுத்து குடிக்கிறது, சில குழந்தைகள் ஐஸ் கட்டியவே அப்படி எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பின்னாட்கள்ல இது மட்டும் இல்லாம தொண்டை சத வளர்ச்சி, மூக்குக்கு பின்னாடி சத வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய அடிநாய்டு, டான்சில்ஸ், இதுக்கெல்லாம் வந்து வழிவகுக்கும். இதெல்லாம் நம்ம குறைத்துக் கொள்றது தவிர்த்துக் கொள்றது வந்துட்டு நல்லது. இந்த சைனஸ் சார்ந்த தொந்தரவுக்கு ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அணுகிறீங்க, அவர்கள் வந்துட்டு உங்களை ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரைக்கும் மாத்திரை மருந்துகள் எடுக்க சொல்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, அதாவது நோயாளிகள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல், மருந்துகள் உட்கொள்வாங்க, ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்துக்கொள்வாங்க, எடுத்த உடனே வந்துட்டு அவங்களுக்கு தொந்தரவு கிட்டத்தட்ட ஒரு 90% குறைந்துடும். 90% குறைந்ததும் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருத்துவத்தை விட்டுருவாங்க, நம்ம திருப்பி தொந்தரவு வந்தா போயிடுவோம் அப்படின்னு. ஸோ இந்த அவங்க இடைநிறுத்தல இருக்குல்ல, ஒரு நம்ம ஒரு 6 மாத காலம் எடுக்க சொல்றோம், அவங்க வந்து நான் 90% நல்லா குணமடைஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு 2 மாத காலத்திலேயே அவங்க நிறுத்துற பட்சத்தில் என்ன ஏற்படும் அப்படின்னா, மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இன்னொரு 2 மாதம் வரைக்கும் அவர்கள் நல்லாவே இருப்பாங்க. சில பேர் வந்து வருடக்கணக்கில் கிட்டத்தட்ட 1 வருடம் வரைக்கும் கூட பெரிய தொந்தரவுகள் எதுவும் வராமல் இருந்திருக்கும். ஆனால் அந்த 1 வருடம் கழித்து திருப்பி வரும்போது அவர்களுக்கு அந்த நோய் வந்து 2 மடங்காக வரும். கிட்டத்தட்ட வந்துட்டு அது ரொம்ப ஆரம்ப நிலையில என்ன இருந்ததோ அதை விட கூடுதலாக கூட வரும். இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு தான் வந்துட்டு தொடர்ச்சியா எடுங்க. தொந்தரவுகள் வந்துட்டு இருக்குதோ இல்லையோ நீங்க தொடர்ச்சியா எடுத்துக்கொள்வதன் மூலியமாக தான் முற்றிலும் குணமடைறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு இது மக்கள் பண்ணக்கூடியது. முடிந்தவரை உங்க மருத்துவர் என்ன அறிவுறுத்துறாரோ அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு.
0: சைனஸ் நோய்க்கான தீர்வுகள் குறித்து தகவல் வழங்கினார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ. தேவா அவர்கள்.
2: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
0: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30. கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: சில பேர் எப்படின்னா, அவங்க பேசுகிற வார்த்தை ஒரு மாதிரியாக இருக்கும், அதுக்கு அர்த்தம் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் நாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, யோசித்து பார்க்கணும். இல்லைன்னா விவரம் தெரிஞ்சவங்கள கேட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு 3 பிள்ளைங்க. கடைசி காலத்தில் அவர் இந்த 3 பிள்ளைங்களையும் கிட்டத்தில் கூப்பிட்டு 3 அறிவுரைகளை சொல்லிவிட்டு கண்ணை மூடிட்டார். அவர் சொன்ன அறிவுரைகள் என்ன தெரியுமா? பெத்த தாய்க்கு சோறு போடாதே, இது ஒரு அறிவுரை. கொடுத்த கடனை கேட்காதே, இது ஒரு அறிவுரை. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதே, இது ஒரு அறிவுரை. என்ன, இது எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது.

0: இதெல்லாம் பார்த்தா அறிவுரை மாதிரியாக தெரியுது, என்னப்பா இப்படி சொல்கிறீ அப்படின்னு கேட்கலாம்னா அவர் அதுக்குள்ளே கண்ணை மூடிட்டார். சரி, அப்பா சொல்லிவிட்டு போன அறிவுரைக்கு அர்த்தம் என்ன, அதை எப்படியாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மூணு பிள்ளைங்களும் ஆளுக்கு ஒரு அறிவுரையை எடுத்துக்கிட்டு வெளியில் புறப்பட்டாங்களாம். விவரம் தெரிஞ்சவங்கள கேட்கலாம்னு ஒரு பெரியவர் வந்தார். அவரை பார்த்து விளக்கம் கேட்டாங்க. ஐயா கொஞ்சம் நில்லுங்க, எங்கள் அப்பா சாகிற சமயத்தில் பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லிவிட்டு போனார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பெரியவர் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் விளக்கம் சொன்னார். பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னா பொதுவாக வயசானவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும், மருமகளோ மற்றவங்களோ சோறு போட்டால் சீராக போட்டால் ஐயோ குறைச்சி போடுறாளே, தாராளமாக போடுறதுக்கு மனசு வரலையேம்பாங்க, தாராளமாக போட்டால் ஐயோ இப்படி மாட்டுக்கு கொட்டுறது மாதிரி கொட்டுறாளேம்பாங்க, ஆக எப்படி போட்டாலும் கோபம் வரும், அதனால் இவங்களுக்கெல்லாம் நாம் வந்து சோறு போடக்கூடாது, அவங்களா எடுத்து போட்டுக்கிற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி வச்சுடணும், அதுதான் புத்திசாலித்தனம். அதை தான் உங்கள் அப்பா வந்து பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லியிருக்கிறார். போடாதேன்னா அவங்களா எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க முன்னாடி சோத்தை வச்சுருங்க, அவங்க வேணுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த பெரியவர். சரிங்க, அடுத்தபடியாக எங்கள் அப்பா கொடுத்த கடனே கேட்காதேன்னு சொன்னார், அது எப்படிங்க நாங்கள் கேட்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியவர் சொன்னார், கொடுத்த கடனே கேட்காதேன்னா கடனை கொடுத்துட்டு அதை கேட்டு வாங்குற அளவுக்கு நடந்துக்கிறவனுக்கு கடன் கொடுக்காதேன்னு அர்த்தம். கொடுத்த கடனை கேட்காமலே திருப்பி கொண்டாந்து கொடுக்குற நல்லவங்களாக பார்த்து கடனை கொடுக்கணும், அதை தான் உங்கள் அப்பா அப்படி சொல்லியிருக்கிறார், கொடுத்த கடனை கேட்காதேன்னு அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். உடனே இவங்க அந்த மூணாவது விஷயத்தையும் சொல்லி விளக்கம் கேட்டாங்க. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதேன்னு சொன்னார், அது எப்படி வேலி போடாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் முடியாது, நம்ம நிலத்தை சுற்றி இருக்கிற நிலத்துக்கு சொந்தக்காரங்கள்லாம் நல்லவங்களாக இருந்துட்டா நம்ம நிலத்துக்கு வேலி போட வேண்டிய அவசியம் இல்லையே, வேறு பாதுகாப்பு தேவை இல்லையே, அதனால் நல்லவங்க நிலத்துக்கு மத்தியில் நம்ம நிலம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும், அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னார் அந்த பெரியவர். அதுக்கு பிறகு தான் இந்த பிள்ளைங்களுக்கு அப்பா சொன்ன புத்திமதியோட பொருள் புரிஞ்சு தான் ஒரு பெரியவர் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறார், கட்டிலில் படுத்திருக்கிறார், சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு புத்திமதி விதமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அவங்கெல்லாம் கிட்டத்தில் வந்து அவர் சொல்கிற புத்திமதியை கேட்டுட்டு போகிறாங்க. கடைசியாக அவரோட மனைவி கிட்டத்தில் வந்தாங்களாம், எனக்கு என்ன புத்திமதி சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உனக்கு எதுவும் புத்திமதி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்னாரான் அவர். ஏன்னு கேட்டாங்களாம் இவங்க, இதுவரைக்கும் நான் சொன்ன எந்த புத்திமதியை நீ ஒழுங்காக கேட்டிருக்கிற அப்படின்னு சொன்னாராம் அவர்.
1: இதுவரை கேட்டோம் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: என்னடாமா எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க, சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
3: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
2: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
3: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
2: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
3: சரிக்கா, இனிமேல் நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நமது எண்ணங்களே நமது வாழ்வை அழகாக்கும் என்ற சிந்தனையோடு ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரத்தென்றலில் கேட்கலாம் திரை இசை பாடல்கள். முதல் பாடலாக கேட்க

நேரம் காலை 7:41. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசையில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றலில் மைடியர் மார்த்தாண்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க காத்திருக்கும் நேரம் 7:48.

0: தம்பி, ஒரு மாதிரியா இருக்கீங்க.
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றலில் அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது சொல்வேந்தர் வீரர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்குபவர் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள்.
1: வணக்கம். தியாகத்தின் திருவுருவம் வீரர் சத்யமூர்த்தி. 1887 ஆகஸ்ட் மாதம் 19 புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் பிறந்தார். தந்தை சுந்தர சாஸ்திரி, தாயார் சுப்புலட்சுமி அம்மையார். தீரர் சத்யமூர்த்தி என்று பலராலும் போற்றப்படும் பண்பாளர் இவர். கர்ம வீரர் காமராஜரின் அரசியல் ஆசான், குரு வழிகாட்டி. கல்லூரி மாணவ பருவம் முதலாக அரசியல் விழிப்புணர்வு பெறும் சுதந்திர வேட்கை கொண்ட வேங்கையாய் திகழ்ந்தவர். காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு ஒவ்வொரு கிராமமாக நாடி சென்று நாட்டு பற்றை விதைத்தவர். இவர் திலகர், லாலா லஜபதி ராய் இவர்களின் எழுத்து பேச்சால் கவரப்பட்டவர். மகாத்மா காந்திஜி மீது மாறாத அன்பு கொண்டவர். அக்காலத்தில் நடந்த அனைத்து அறப்பணிகளிலும் தொடர்புள்ள தியாகசீலர் இவர். எட்டயபுரத்து எழுச்சி கவிஞர் பாட்டுக்குறு புலவர் பாரதியார் பாடல்களில் மனம் பறிகொடுத்தவர். பாரதியின் பாடல்களை அன்றைய ஆங்கில அரசு தடை செய்த போது அதை வன்மையாக எதிர்த்தவர். போராடி வெற்றி பெற்று தடையை நீக்க பெரிதும் காரணமாக இருந்தவர். 1923 மற்றும் 1926 சட்டமன்ற தேர்தலில் நின்று

மகத்தான ஆதரவுடன் வெற்றி பெற்றவர். 1934 டெல்லி சட்டமன்றத்துக்கு தேர்வானார். அங்கே இவர் வாதாடிய விதம் மிகவும் சிறப்பானது. ஆங்கிலேயர் பதில் கூற திணறக்கூடிய விதமாக இவர் வாதம் திகழ்ந்தது. துணிவு மிக்கவர் என்று போற்றப்படும் இவரது வாதம் போற்றத்தக்கதாக இருந்தது. இந்திய சுதந்திரத்தின் தலைவராக 1919 காந்தியடிகளால் அனுப்பி வைக்கப்பட்டார். இங்கிலாந்து, அயர்லாந்து போன்ற இடங்களில் இந்திய விடுதலையின் அவசியம் குறித்து அழகாக எடுத்துரைத்தார். ஒரு நாள் இதுபோல் ஒரு கூட்டத்தில் அயர்லாந்தில் பேசிக் கொண்டிருந்த போது ஒருவர் எழுந்து, இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர் வெளியேறினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு நாட்டில் கொலை கொள்ளை மலியும் என்று கேட்டார். அதற்கு உடனே சத்தியமூர்த்தி, ஆங்கிலேயர்களின் அகில உபகரணத்தையும் ரட்சிக்க வந்த காவலர்களா என்று திருப்பி கேட்டவரின் வாயை அடைத்து அதோடு மற்றவர்களுக்கும் புரிய வைத்தார். 1938 சென்னை நகர மேயர் பதவிக்கு இவர் தேர்வானார். 1942 சுதந்திர போரில் ஒரு முக்கிய ஆண்டு. அப்போதுதான் போராட்டம் தீவிரமானது. பூரண சுதந்திரம் அவசியம் என்று உணரப்பட்ட காலகட்டம் அது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடத்தப்பட சத்தியமூர்த்தி தீவிரமாய் பாடுபட்டார். இதனால் இவர் கைது செய்யப்பட்டார். இவர் மீது மகாத்மா காந்தி தீவிர நம்பிக்கை கொண்டிருந்தார். அசாதாரணமான துணிவுமிக்க பேச்சு தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் மிக அருமையாக பேசும் துணிவு பெற்றவர். இந்திய விடுதலைக்காக ஒரு முறையான ஆள் அனுப்பினால் போதும் என்ற நிலை வந்தால் சத்தியமூர்த்தி மட்டும் போதும் என்று மகாத்மா காந்தி போற்றும்படியான பாராட்டை பெற்றார். இதைவிட இவர் பெருமைக்கு வேறு சான்று வேண்டுமா என்ற காமராஜ் என்பவரை நம் பாரத தமிழராக அடையாளம் என சொன்ன காரணமாக இருந்தவர் இவரே. அரசியலுக்கு அறிமுகம் செய்து சகல துறைகளிலும் வளர்த்தவர் சத்தியமூர்த்தி. இவர் தந்தை சந்திர சாஸ்திரியார் வடமொழியான சமஸ்கிருதத்தில் மிகுந்த புலமை மிக்க இவர். இதுபோல் சத்தியமூர்த்தியும் வடமொழி புலமை மிக்கவர். இசை, நாடகம் போன்ற துறைகளில் ஆர்வம் மிக்கவர். புதுக்கோட்டை அரசர் கல்லூரியில் பயின்று BA பட்டம் பெற்றவர். சென்னை மாநகராட்சியில் உறுப்பினராக தலைவர் என்று இவர் ஆற்றிய உரைகள் அதிகம். பல முறை சிறை சென்று தீரர் சத்தியமூர்த்தி என்று பெயர் பெற்ற இவர் தமிழக சுதந்திர போராட்ட வீரர் வரிசையில் சிறப்பிடம் பெற்றவர். 1924 தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சரவை அமைத்து ஆட்சி உரிமையை பெறலாமா கூடாதா என்ற கொள்கை அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில் பிரிவினை வந்தது. அதில் சத்தியமூர்த்திக்கு எதிர்ப்பாகவும் காந்திஜிக்கு ஆதரவாகவும் காமராஜ் செயல்பட்டார். 1926 தேர்தலில் போட்டியிடுவோம் என்ற காந்திஜியின் தீர்மானத்திற்கு பிறகு காமராஜ் சத்தியமூர்த்தியுடன் சேர்ந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டார். இந்த தேர்தல் பணியின் போது ஏற்பட்ட நட்பு இறுதி வரை தொடர்ந்தது. 1931 மதுரையில் நடைபெற்ற காங்கிரசின் மாநில கூட்டத்தில் 27 காமராஜ் சென்னை மாகாண காங்கிரஸ் குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட மூலகாரணமாக இருந்தவர் இவரே. 1935 சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் பொன்விழா மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் சுதேசி கண்காட்சி கலை விழாவின் போதும் சத்தியமூர்த்தி நிர்வகிக்கும் முறையை காமராஜுக்கு எடுத்து வைக்கும் வகையில் தனக்கு உதவியாக வைத்துக் கொண்டார். 1935 டெல்லியில் நடைபெற்ற மத்திய சட்டசபை கூட்டத்திற்கு காமராஜரையும் அழைத்து சென்றார். அங்குள்ள தனது சட்டசபை சகாக்களுக்கும் டெல்லி காங்கிரஸ் உறுப்பினர் மற்றும் தலைவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தார். 1936 காரைக்குடியில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர் தேர்தலில் தான் தலைவராகவும் 33 காமராஜை செயலாளராகவும் தேர்ந்தெடுக்க செய்தார். 1940 சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பதவியேற்குமாறு சத்தியமூர்த்தியை ஆங்கில அரசு வேண்டிக் கொண்டது. தனிநபர் சட்டம் இயக்கம் அமலில் இருப்பதால் அப்பதவியை ஏற்கக்கூடாது என்று காமராஜ் கூறியதை சத்தியமூர்த்தி ஏற்றுக்கொண்டார். அரசு விழாக்களில் காங்கிரஸ் காரர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று விதிமுறை இருந்தது. 1940 சென்னை கவர்னர் ஆதார் ஹோப் தலைமையில் நடைபெற்ற பூண்டி நீர்த்தியாக்கத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சென்னை நகர மேயர் என்ற முறையில் சத்தியமூர்த்தி கலந்து கொண்டார். அப்பொழுது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காமராஜ் விதிமுறையை மீறிய தனது அரசியல் ஆசான் சத்தியமூர்த்தியிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி தரும்படி கேட்டார். மறுப்பேதும் தெரிவிக்காமல் சத்தியமூர்த்தியும் எழுதி கொடுத்தார். அரசியலில் காமராஜரின் அசுர வளர்ச்சிக்கு உறுதுணை புரிந்தவர் சத்தியமூர்த்தி அவர்களே. சத்தியமூர்த்தியை காமராஜரின் அரசியல் குரு, வழிகாட்டி என்றே கூறலாம். எட்டயபுரத்தின் எழுச்சி கவிஞர், பாட்டுக்கூறு புலவர், மகாகவி பாரதியார் பாடல்களில் மனம் பறிகொடுத்த தீர சத்தியமூர்த்தி பாரதியின் பாடல்களை அன்றைய ஆங்கில

0: அரசு தடை செய்த போது அதை வன்மையாக எதிர்த்து போராடி வெற்றி பெற்றார். தடையை நீக்க பெரிதும் காரணமாக இருந்தவர். 1923 மற்றும் 1926 சட்டமன்ற தேர்தல் என்று மகத்தான ஆதரவுடன் வெற்றி பெற்றவர். புதுக்கோட்டை அரசர் கல்லூரியில் பயின்று BA பட்டம் பெற்றவர். சென்னை மாநகராட்சியில் உறுப்பினராக தலைவர் என்று இவர் ஆற்றிய உரைகள் அதிகம் அநேகம். இவர் 1945 ஆம் ஆண்டு மார்ச் 26 காலமானார். பல முறை சிறை சென்று தீரர் சத்தியமூர்த்தி என்று பெயர் பெற்ற இவர் தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையில் சிறப்பான இடத்தை பெற்றவர். இத்தகைய சிறப்பான சுதந்திர போராட்ட தீரர் சத்தியமூர்த்தி அவர்களை பற்றிய மிகச்சிறந்த தகவல்களை இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையிலே எழுந்த வரலாற்று குறிப்புகளில் விரவி கிடக்க காணலாம். தீரர் சத்தியமூர்த்தியின் வாழ்க்கை பயணத்தில் நடைபெற்ற சாதனைகள் பொன்னெழுத்துக்களாலே சரித்திர பக்கங்களில் பொறித்து வைக்கத்தக்க பெருமையும் கீர்த்தியும் புகழும் உடையதாகும். தீரர் சத்தியமூர்த்தி தியாகத்தின் திருவுருவமாக திகழ்ந்தவர். தியாகம் என்ற சொல்லுக்கும் சுதந்திரம் என்ற சொல்லுக்கும் ஒரு இலக்கணமாக திகழ்ந்த தீரர் என்று சொன்னால் அது மிகையில்லை. தியாகத்தின் திருவுருவமான தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் அவருடைய பிறந்த மாவட்டமான புதுக்கோட்டைக்கு மட்டுமல்லாமல் மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக வாழ்ந்து காட்டியவர். இவர் வாழ்க்கையில் பெற்ற வெற்றி பெற காரணமாக இருந்த போராட்டங்களும் எதிர்நீச்சல்களும் சவால்களும் யாரும் எந்த தியாகசீலரும் சந்தித்திராத வகையில் மிகவும் நுட்பமானதும் ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடிய அற்புதமான காரியமாக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. அப்படிப்பட்ட தீரரும் வீரரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான சத்தியமூர்த்தியின் வாழ்க்கையில் வேறென்ன விளைவுகள் வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு சரித்திரத்தினுடைய பக்கங்களை தன்னுடைய ஒளி மிகுந்த வெற்றி திலகத்தாலே நிறைத்து காட்டியவர் தீரர் சத்தியமூர்த்தி. இத்தகைய தீரரை நாம் எப்போது இனிமேல் காணப்போகிறோம் என்று இயங்கத்தக்க விதத்தில் இவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் போராட்டமும் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. தீரர் சத்தியமூர்த்தியினுடைய வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களிலும் இந்திய சுதந்திரத்துக்கு எதிரான நடைமுறைகளை எதிர்த்து போராட வேண்டிய அமைப்பும் மிகப்பெரிய சவாலும் தன்னை எதிர்நோக்கி இருப்பதைக் கண்ட தீரர் சத்தியமூர்த்தி எதையும் மன துணிச்சலோடும் பொறுமையோடும் விவேகத்தோடும் ஆற்றலோடும் எதிர்கொள்ளும் திறனாளராக திகழ்ந்தார் என்றால் அது மிகையில்லை. எந்த சூழ்நிலையையும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்று இந்திய சுதந்திரத்தை காப்பதே தன்னுடைய உயிர் மூச்சு என்று தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்த தியாகத்தின் திருவுருவம்தான் நம்முடைய தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள். நம்முடைய தீரர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய பெயரிடையேதான் சென்னையிலே மிகப்பெரிய பவன் ஒன்று சத்தியமூர்த்தி பவன் என்று இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைமை அகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் காங்கிரஸ்காரர்கள் மத்தியிலே மட்டுமல்ல இந்திய சுதந்திர விடுதலைக்காக பாடுபட்ட எல்லா தியாகிகளின் உள்ளத்திலும் சத்தியமூர்த்தி ஒரு முன்னோடியாக ஒரு முன்னோட்ட தலைவராக ஒரு ஒடிகூட்டிய பாரத திருநாட்டினுடைய மகுடத்திலே வைக்கப்பட்ட வைர மணி மகுடமாக ஒளி முத்தாக திகழ்ந்தார். அந்த ஒளிமுத்தும் மணிமகுட தலைமையும் தீரர் சத்தியமூர்த்தியை வரலாற்று பக்கங்களிலே பொன்னேற்றில் பதிக்கத்தக்க அளவுக்கு சரித்திர சாதனைகளை செய்ய வைத்தது என்றால் அது மிக இல்லை. இவர் 1945 ஆம் ஆண்டு மார்ச் 26 காலமானார். இவ்வளவு சிறப்புக்கும் காரணமான சத்தியமூர்த்தி அவர்கள் பிறந்த இந்த நண்டாளில் அவர் போன்று தியாகசீலராக வாழ்வதற்கு அவருடைய அடிச்சவற்றை நாமும் பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெறுவோம். தியாகசீலரான சத்தியமூர்த்தியின் வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நாம் நுட்பமாக புரிந்து கொண்டு இவருடைய வாழ்வின் துறைகளில் இவர் பெற்ற வெற்றியை போலவே நாமும் வாழ்ந்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு முயல்வோம். வெல்வோம். வெல்க பாரதம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்கினார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: தமிழன் படத்திற்காக திருச்சி லோகநாதன் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

போயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றலில் திரை இசை பாடல்களை. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வலம் வரும் முதல் பாடலாக நெஞ்சினிலே திரைப்படத்திலிருந்து பாடல்.

காலை 8:36 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசையில் மதுரத்தென்றலில் அடுத்த பாடலாக ஒலிக்க இருப்பது நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து.

ஒழித்து முடித்த பாடல் இடம்பெற்ற படம் கண்ணுப்பட போகுதையா திரைப்படம். ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் மதுரத்தென்றலில் ஒழிக்கவிருக்கும் அடுத்த பாடல் அற்புதம் திரைப்படத்திலிருந்து.

0: இத்துடன் நிறைவு பெறுகிறது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக சலமேல என தொடங்கும் ஸ்ரீரங்கம் ரங்கசாமி நட்டுவனார் இயற்றிய பதபர்ணம், நாட்டுக்குறிஞ்சி ராகம், ஆதித்தாளம்.

0: அரங்கிசையில் இதுவரை எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்டும், எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் காலை 10 மணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி இதில் ரெடி ஸ்மைல் ஓகே. உலக புகைப்பட தினத்தையொட்டி ஆவண புகைப்பட கலைஞர் ஆர் செந்தில்குமரன் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு உலக புகைப்பட தினம். புகைப்படம் சம்பந்தமாக ஒரு சிறப்பு விருந்தினரை, புகைப்பட கலைஞரை, அதுவுமே வந்து இதில் நிறைய புகைப்பட கலைஞர்கள் இருக்கிறாங்க. நம்ம நிறைய வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறவங்கள பார்த்துருப்போம். அது போக அலைபேசியில் சுயமி எடுக்கிற எல்லாருமே ஃபோட்டோகிராஃபர் தான். அது போக வெளி இடங்களுக்கு நம்ம போகிறப்ப நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம். எல்லாருமே புகைப்பட கலைஞர்களாக தான் இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து மாறி இருக்கிறோம். ஆனாலுமே இதில் இருக்கிற நிறைய நுணுக்கமான விஷயங்கள், நுட்பமான விஷயங்கள், அதை பற்றி ஒரு சிறந்த நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு நிபுணர் தான் சொல்ல முடியும். ஆவண புகைப்பட கலைஞர் ஆர் செந்தில்குமரன் சார் வந்திருக்கிறாங்க. இந்த உலக புகைப்பட தினத்தில் அவரை நம்ம அரங்கத்துக்கு வருக வருக என வரவேற்கலாம். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: இந்த புகைப்பட தினத்தில் புகைப்படம் அப்படின்னா என்ன, ஃபோட்டோகிராஃபி பற்றி சொல்லுங்கள் சார் எங்களுக்கு.
4: சார், ஃபோட்டோகிராஃபியோடய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயமா. ஏன்னா முதல் புகைப்படத்தை கண்டுபிடிச்சவருக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபே கிடையாது, அவருக்கான ஒரு ஃபோட்டோகிராஃபே கிடையாது, ஒரு பெயிண்டிங்கில் தான் நம்ம பார்க்க முடியும்.
3: சரிங்க சார்.
4: முதல் முதலாக உலகத்தில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி உருவானது அப்படிங்கிறது யதார்த்தியமாக உருவானது தான், யாருமே கண்டுபிடிக்கல.
3: சரிங்க.
4: நீல்ஸ் நைஸ்போர்னு ஒருத்தர் 1826 ஒரு விஞ்ஞானியவர், கெமிக்கல் ரிலேட்டடாக ஒரு ப்ராசஸிங் செஞ்சுட்டு இருக்கிறப்ப அவர் வச்சிருந்த ஒரு முலாம் பூசப்பட்ட ஒரு தகடில் ஒரு ஒளிப்பதிவாக இருந்தது.
3: சரி.
4: கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 மணி நேரம் எக்ஸ்போஷரில் அது பதிவாகி, ஒரு சில மணி நேரங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அது வந்து அது மறைஞ்சிருச்சு. ஆக்சுவலி அந்த காலத்தில் வந்து அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபியை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும்.
3: சரி.
4: அந்த மாதிரியான ப்ராசஸிங்னா தெரியல, ஆனால் வந்து ஒரு தகட்டில் ஒளி வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு நீல்ஸ் நைஸ்போர். அதை ப்ராசஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் வந்து ஒளியை வந்து நம்மளால் பதிவு பண்ண முடியும் முதல் முதல்ல கண்டுபிடிச்சவர் நீல்ஸ் நைஸ்போர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் டெக்ரியோன்ங்கிறவங்க ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து அடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தாங்க.
3: அவங்க
4: தொடர்ச்சியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா துல்லியமான ஒரு இமேஜை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து இப்போ 1939 வந்து அதை அறிவிக்கிறாங்க, இதுதான் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு. ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒளியால் வரையப்பட்ட ஓவியம் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து 1939 அறிவிக்கிறாங்க. அந்த நாள் தான் வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம், 19 ஆகஸ்ட்.
3: நீங்கள் சொன்னீங்க ஒரு தற்செயலாக நிகழ்ந்த ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு, அதுதான் இந்த புகைப்படத்துக்கே வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்குமே என்னென்ன மாதிரியான படிநிலைகளில் என்னென்ன பரிணாமங்கள் நடந்திருக்கு சார்?
4: இப்போ பார்த்தீங்கன்னா சார், நம்ம 1826 அப்படின்னு எடுத்துக்கிற முடியாதுங்களா, அப்போ தான் ஃபோட்டோகிராஃபி உருவாச்சா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாக அதுக்கான பிரின்சிபல், ஏன்னா நீங்கள் மற்ற ஆர்ட் ஃபார்ம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்கோ இல்லைன்னா சிற்பங்களோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைநுட்பங்கள் தான் அது அதிகமாக இருக்குமே தவிர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் ஃபோட்டோகிராஃபியில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் மூணு இருக்கும். இந்த மூணு ஃபண்டமெண்டல்ஸும் இல்லைன்னா ஃபோட்டோகிராஃபி கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியிலனா ஃபோட்டோகிராஃபி கிடையாது. முதல் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முலாம் பூசப்பட்ட ஒரு தகடில், கெமிக்கல் கோட் பண்ண ஒரு தகடில் தான் முதல்ல ஒளிப்பதிவானது.
3: சரி.
4: அதுக்கப்புறம் தான் கேமரா

0: கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலா அதுக்கப்புறம் கேமரா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒளியை வந்து கரெக்டா வந்து நம்ம பதிகிறதுக்கு ஒரு கருவி தேவைப்பட்டுச்சு. அந்த கருவி வந்து கேமராவை கண்டுபிடிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுல லென்ஸுங்கிற ஒரு விஷயத்த வருது. அந்த லென்ஸ் வரப்ப பாத்தீங்கன்னா அது குவிய தூரம் இந்த மாதிரியான விஷயங்கள் பிசிக்ஸ் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் வருது.
1: சரி,
0: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கல்குலேஷன்ஸ் இருக்கு, ஃபோக்கல் லென்த் இருக்கு, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வரப்ப அந்த மூணு சேர்ந்து தான் வந்தது. இப்போ ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதியியல் விஞ்ஞானிகள் தான் வந்து அதிகமாக போட்டோகிராஃபியோட ப்ராசஸிங்ல வந்து ரொம்ப அதிகமாக ஈடுபட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மணிக்கணக்காகும். இன்னைக்கு ஒரு கிளிக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஃபோட்டோகிராஃபியை ஆரம்பத்தில் பண்ணுறதுக்கு மணிக்கணக்கில் ஆகும். ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எக்ஸ்போசிங் டைம் ஆகும்
1: ஒரே ஒரு ஃபோட்டோ
0: ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கலோட வீரியம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ண தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சது. ஆனால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து 1826 கிடையாது, அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க. இந்த கேமராக்கான ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது சார், தலைகீழ் பின்பம்னு சொல்லுவாங்க. அதை வந்து முதல் முதலாக கண்டுபிடிச்சது வந்து ஒரு சைனீஸ் ஃபிலாசபர் மோசின் ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் தான் அந்த அரிஸ்டாட்டில் வந்து அதை வந்து அதை வெளிப்படுத்தினார். அரிஸ்டாட்டில் தத்துவத்து பிரகாரம் ஒரு ஒளி வந்து பார்த்தீங்கன்னா துளையிடப்பட்ட வழியாக வந்து வெளியே வந்துச்சுன்னா அது எதிர் திசையில் வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழ் பின்பமாக பதியும் அப்படின்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் முதல் முதல் அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த தத்துவம் தான் கேமராக்கான மூலம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கேமராவில் நம்ம பதிகிற எல்லா படமே பார்த்தீங்கன்னா தலைகளாக தான் பதிவாகும். நமக்கு காமிக்கிறது நேராக காமிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை நம்ம எடுக்கிறப்ப அந்த படம் கேமராவில் எப்படி பதிவாகும்னு கேட்டீங்கன்னா தலைகீழ் பின்பமாக தான் பதிவாகும். ஏன்னா ஒரு ஒளி வந்து ஒரு லென்ஸ் வழியை போய் அங்கே எதிர் திசையில் படம் பொழுது அது வந்து ஃபிலிம் சுருளாக இருக்கலாம் இல்லைன்னா சென்சாராக இருக்கலாம். நீங்கள் செல்ஃபோனில் கூட இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பதிகிறப்ப பார்த்தீங்கன்னா லென்ஸ் வழி வந்துட்டாலே தலைகள் பின்பமாக தான் வரும்.
1: அந்த தகட்டில் வந்து என்ன விதமான ரசாயன தடவி இருந்ததா பிம்பம் பதிவானதுங்க சார்?
0: சார் அது பற்றியான பெரிய டீட்டெயில்ஸ் நமக்கு அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒளியை வந்து பதிவு பண்ணக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குது. நம்ம உடலே வந்து பார்த்தீங்கன்னா ஒளியை பதிவு பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். ஏன்னா நம்ம வந்து வெயிலில் போயிட்டு வந்தால் கருத்துறோம் பார்த்தீங்களா.
1: ஆமாம்,
0: அப்போ கருக்கிறதுங்கிறது வந்து நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியை உள்வாங்கக்கூடிய ஒளியை பதிவு பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்ட்டாக தான் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வெள்ளி. வெள்ளி தான் வந்து ஒளியை வந்து அதிகமாக ஈர்க்கக்கூடிய பதிவு பண்ணக்கூடிய ஒரு மெட்டல்னு சொல்லலாம்.
1: சரி,
0: இப்போ நம்ம தார் ரோடு போகிறோம் பார்த்தீங்களா சார், அந்த தார் ரோடு சொல்ல போனால் ஒளியை பதிவு பண்ணுவோம், இரும்பு பதிவு பண்ணுவோம், அது மாதிரி வெள்ளி பதிவு பண்ணுவோம், பிளாட்டினம் பதிவு பண்ணுவோம். இது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம இதில் பதிவுவோம். அதை கடைசியாக கண்டுபிடிச்சது வெள்ளி. வெள்ளியை வச்சு பண்ணுறப்ப தான் அது வந்து ஒளியை வந்து ஈஸியாக வேகமாக பதிவு பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு விஷயங்களை வந்து அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு பயன்படுத்தினாங்க, அப்புறம் குரோம் பயன்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் வந்து வெள்ளிகள் பயன்படுத்தினாங்க. நம்ம இன்னைக்கு வரையே வந்து படச்சுருள் வந்து வர கடைசி காலம் வரைய வெள்ளி தான் பயன்படுத்தப்பட்டது.
1: இப்போ வந்து நம்ம படச்சுருள் பயன்படுத்துறது இல்லை. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் எந்த அளவுக்கு மாறி வந்திருக்கு, எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சார்?
0: சார் முதல் முதலாக வந்து நிலவை எடுத்தாங்களே சார் ஒரு படம், அந்த படம் தான் உலகத்தில் வந்து நிலவை எடுத்த முதல் படம். ஹேசல் பிளாட் ஒரு பெரிய கேமரா எடுத்தது. இன்னைக்கு அதை விட 100 மடங்கு அட்வான்ஸ்டு வந்து நம்ம செல்ஃபோன் கேமரா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய 1950களெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒளியை பதிவு பண்ணக்கூடிய முலாம் பூச்சி இருக்குல்ல சார், அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம் ஒளியை பதிவு பண்ணுது அது பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஐஎஸ்ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க அது வந்து ஃபோட்டோகிராஃபியில். அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 ஐஎஸ்ஓ இருக்கும், 2 ஐஎஸ்ஓ இருக்கும், இல்லை 3 ஐஎஸ்ஓ இருக்கும். இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஒயில்ட் ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ண கேமராவில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஓ எவ்வளோதுமா சார், 100,000. அப்போ ஒளியை பதிவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி 1850களிலிருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100,000 மடங்கு அதிகமாக இருக்குது.
1: அதானே 10 மடங்கு 100 மடங்கு கேள்விப்படலாம். 100,000 மடங்கு வளர்ச்சிங்கிறது வந்து அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்குது.
0: 100,000 ஐஎஸ்ஓவில் இன்றைக்கி படம் எடுக்க முடியுது. அன்றைக்கி எடுத்தது வந்து 3 ஐஎஸ்ஓ தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெரிய கேமராவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒளியை வந்து உள்வாங்கிறதுக்கு வந்து அதிகப்படியான வெளிச்சம் தேவைப்படுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு இருட்டுக்குள்ளே கூட வந்து ஒரு சின்ன மெழுகுவத்தியை கூட நம்மளால் படம் எடுத்துட முடியும், ஒரு செல்ஃபோனில் எடுத்த முடியும். இன்றைக்கி சொல்ல போனால் கேமராக்களில் வந்து இந்த பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா நிறைய கேமரா வந்தது சார். இன்றைக்கி அது அது மாதிரியான கேமராஸே கிடையாது. இன்றைக்கி நான் ரோல் வச்சு சொல்கிறது கிடையாது, டிஜிட்டல் லைஃப் பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா. ஏன்னா அந்த கேமராக்கு ஈக்குவலாக இன்றைக்கி வந்து செல்ஃபோன்ஸ் வந்து இன்றைக்கி படங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி ஐஃபோனை வச்சு சினிமாக்களில் ஒரு சில ஷார்ட்டை வந்து எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு கூட இன்னைக்கு ஐபோன் வந்து ரொம்ப அவ்வளோ தரமாக வந்து இன்னைக்கு மக்கள் கையில் புழங்க ஆரம்பிச்சு. நீங்கள் பார்த்தோன்னு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இப்போ புது புது டெக்னாலஜி வேற வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் சயின்டிஸ்ட் தான் ஃபோட்டோகிராஃபர் இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அதை எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து புதுசாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கான ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் இருந்தாங்க.
1: ஃபிலிம் கழுவுன்னு சொல்லுவாங்க,
0: ஃபிலிம் கழுவுறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படத்தை எடுத்ததுக்கப்புறம் எதில் ஃபிலிம் அந்த பிளேட்டை கழுவுவாங்க அப்படின்னு மெர்குரி இருக்கு பார்த்தீங்களா சார், பாதரசம், அதை வந்து ஆவியாக்கி அதில் தான் கழுவுவாங்க. அது இருக்கிற ஒரு விஷத்தன்மையுடைய ஒரு கெமிக்கல். ஆமாம், அதில் வந்து இறந்து போனவங்க நிறைய பேர், அதை சுவாசிச்சு இறந்து போனவங்க நிறைய பேர். இன்னைக்கு வந்து பார்க்குறீங்கன்னா டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து வந்து ஒரு ஆள் சிரிச்சாதான் படமே எடுக்குது. அப்படிப்பட்ட டெக்னாலஜி எனக்கு வராமச்சு, நீங்க கண்ணு மூடுனா கூட அதை சொல்லிடுது, இப்போ அதில் முகத்தை கண்டுபிடிச்சிருது. அவ்வளோ பெரிய டெக்னாலஜி இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து யார் வேணாலும் எடுக்கலாங்கிற மாதிரி ஆச்சு. அன்னைக்கு வந்து குறிப்பிட்ட விஞ்ஞானிகள் கையில் மட்டும்தான் இருந்தது.

0: அவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதை மாற்றி கொண்டு வந்து பண்ணுறப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி உள்ள வந்தது.
1: நிறைய வந்து எளிமையாக்கிட்டாங்க
0: இது ஒரு அடுத்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து நம்ம வந்து ஒரு ரியல் புகைப்படமாக நம்ம பார்க்க முடியாது. அது வந்து சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைக்கான ஒரு எதிரான ஒரு விஷயமாக தான் என்னால் பார்க்க முடியும். ஒரு போர்ட்ரேட், ஒரு முகத்தை நம்ம படம் எடுக்கிறோம், ஒரு நபரை ஒன்று புகையெடுக்கிறோம்னா உள்ளார்ந்த உணர்வோடு அவங்கள ஒரு மனிதனாக நம்ம நினச்சி அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த உணர்வுகளை நம்ம பதிவு செய்வதற்கு நமக்கு ஒரு உணர்வு தேவைப்படுது.
1: ஆமாம்.
0: ஆனால் எந்த உணர்வுமே இல்லாமல் ஒரு மிஷின் வந்து ஒரு மனிதன் எடுக்குது அப்படின்னா அது வந்து ஒரு டெக்னாலஜிக்கலாக வந்தது பண்ணதே தவிர அந்த உணர்வு அங்கே மிஸ் ஆகிடும்.
1: ஒரு உண்மைத்தன்மை இல்லாமல்
0: உண்மைத்தன்மை கிடையாமல் போயிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஐங்கிறது வந்து இன்றைக்கி வந்து தொழில் ரீதியாக நிறைய பயன்படுத்தது தவிர கலை ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு அது பெரிய மதிப்பே கிடையாது.
1: இந்த புகைப்பட கலையில் நிறைய பிரிவுகள் இருக்கு இல்லையாங்க சார், அதை பற்றி சொல்லுங்க சார்.
0: ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு வந்து நிறைய ஒளிகள் தேவைப்பட்டுச்சு, நிறைய ஒளி இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமான இடங்கள்ல முகங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக பார்த்தீங்கன்னா கோடாக் தான் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஃபிலிம் ரோல் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அது வந்து 1888 பண்ணாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு படத்தை எடுத்து உடனே அந்த காலத்தில் படம் எடுத்த உடனே டெவலப் பண்ணிக்கணும். அது வெட் பிளேட் குலாடின்னு சொல்லுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட எக்ஸசைஸ் இருக்கும், ஒரு ஒரு நெகட்டிவும் எடுத்த உடனே அங்கேயே டெவலப் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். அது 1850 இருந்தது.
1: சரி,
0: கிட்டத்தட்ட 38 வருஷங்கள் 1888 ஃபர்ஸ்ட் வந்து ஃபிலிம் ரோல் பண்ணாங்க, ஒரு கேமராவோட கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே சேர்த்தவில்லை, ஜஸ்ட் ஒரு பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அதாவது எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு ஷட்டர் போட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. அப்புறம் ப்ரௌனி கேமரா வந்தது. அதுக்கப்புறம் தான் லைக்கா தான் முதல் முதல் வந்து என்ன பண்ணாங்கன்னா உலகத்தில் வந்து 35mm கேமராங்கிறது கிட்டத்தட்ட எக்ஸ்ரே சைஸுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபிலிம் வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு 35mm அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபிலிம் அளவுக்கு சுருக்கி அதில் அவ்வளோ டீட்டெயிலாக கொண்டு வர மாதிரியான விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணி பண்ண ஆரம்பித்தாங்க.
1: அவ்வளோவே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்கும்.
0: கண்டிப்பாக சார். அப்போ தான் வந்து என்ன கேட்டிங்கன்னா அன்றைக்கி ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது எப்படி கேட்டிங்கன்னா சார் ஒரு பெரிய வந்து பொருட்கள் நிறைய சுமந்துட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் டார்க் ரூம் கையில் எடுத்துகிட்டு போகணும், வெட் பிளேட் பண்ணணும், உடனே ப்ராசஸ் பண்ணணும், 2-3 அசிஸ்டன்ஸ் வேணும், அந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள். ஆஞ்சல் ஆடம்னு ஒருத்தர் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர். அப்படி எப்படின்னா ஒரு குதிரை வண்டி வச்சிருப்பாரு, அந்த குதிரை வண்டி பின்னாடி டார்க் ரூம் இருக்கும். அவர் பயணிச்சுட்டு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே அவர் எடுத்த அருமையான புகைப்படங்கள். அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஆறுகளில் வந்து அதை டெவலப் பண்ணி அது வந்து ரொம்ப கோல்டான தண்ணி அது ஆக்சுவலாக. அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட படங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனல் சிஸ்டம் சொல்லக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து வேரியஸ் கிரேட்ஸ் கொண்டு வந்தார். அதாவது பிளாக்கும் ஒயிட்டுக்கு நடுவில் கிரே கலரில் இவ்வளோ கிரே இருக்கும் அப்படிங்கிறத வந்து காமிச்சது வந்து ஆன்சல் ஆடம்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதை பண்ணாரு. 35mm வந்ததுக்கப்புறம் எல்லார் கையிலையும் போட்டோகிராஃபி கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் வந்து ஐஎஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா 3-2 இருந்தது வந்து படிப்படியாக ஆரம்பிச்சு 60 ஐஎஸ்ஓ வந்துச்சு. அப்புறம் வந்து 100 ஐஎஸ்ஓ வந்துச்சு. 100 ஐஎஸ்ஓலாம் நாங்கள் எடுத்திருக்கோம், 100 இருக்கும், 400 இருக்கும், அந்த மாதிரி எடுத்திருக்கோம். 400 மேலே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், விலை அதிகமாக இருக்கும். அப்போ 400 ஐஎஸ்ஓ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட வெளிச்சத்துக்குள்ள மட்டும்தான் படங்கள் பண்ண முடியும். அப்போ ஃப்ளாஷ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க.
1: சரி,
0: அப்போ ஃப்ளாஷ் வர ஆரம்பிச்சா பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபிக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு இந்த 400 ஐஎஸ்ஓலாம் வர ஆரம்பிச்சோன்னா நிறைய புகைப்பட பிரிவுகள் வர ஆரம்பிச்சு, நிறைய விஷயங்கள் பிரிக்க ஆரம்பிச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போர்ட்ரேட்ஸ் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடிய படங்கள் தான். ஸ்டுடியோவில் வச்சு அந்த காலத்திலிருந்து பெரிய ஃபிலிம் வச்சு எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டுடியோங்கிற ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிச்சது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் கால பீரியட்லேயே வர ஆரம்பிச்சிச்சு. அது பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபார்மெட், மீடியம் ஃபார்மெட்டில் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் ஃபார்மெட் ஆரம்பிச்சது, கேமரா வெளியே எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்போ வெளியே எடுத்துகிட்டு போய் படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபார்மெட்னு சொல்லக்கூடிய ஒரு கேமராக்கள் உருவாச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் வைல்ட் லைஃப் இருக்குது, லேண்ட்ஸ்கேப்பு, போர்ட்ரேட்ஸ், கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நேச்சரில் வந்து நிறைய எண்ணங்கள் எடுக்கலாம், மேக்ரோஸ் எடுக்கலாம். இது மாதிரி வந்து நிறைய பிரிவுகள் வர ஆரம்பிச்சிச்சு ஃபோட்டோகிராஃபியில். அது வந்து ஒன்றும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வந்துச்சு. இப்போ லேண்ட்ஸ்கேப்பிங்னா ஒயிட் ஆங்கிள் போட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. போர்ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு லென்சஸ் மாற ஆரம்பிச்சது. இப்போ வந்து வைல்ட் லைஃப் எடுக்க ஆரம்பிச்சுன்னா டெலி லென்சஸ்ங்கிற விஷயங்கள், இந்த விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வளர ஆரம்பிச்சிது. அப்போ வந்து ஒரு சின்னதாக வந்து குறிப்பிட்ட அளவில் இருந்த லென்சஸ் பார்த்தீங்கன்னா ஜூம் லென்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலி லென்சஸ் வர ஆரம்பிச்சது, தூரத்தில் இருக்கக்கூடிய உருவங்களை வந்து பக்கத்தில் எடுக்கிற மாதிரியான எடுக்கிற மாதிரி வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே இம்ப்ரூவ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1930s, 1940s மேலே ரொம்ப பெரிய வளர்ச்சி ஆரம்பிச்சு. அப்போ தான் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிச்சது. ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக படத்தை பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஒரு சின்ன பவர் ரேஞ்ச் ஃபைண்டர் கேமராஸ் மாதிரி இருந்தது. அதில் வந்து பெரிய பெரிய புகைப்பட கலைஞர்கள்லாம் உருவானாங்க அந்த காலகட்டத்தில். பிரசோன், ஆன்சல் ஆடம், ஆந்திரே கிர்த்தஸ், ஆக்சுவலி செபாஸ்டியன் சால்கடோ, இது மாதிரியான பெரிய புகைப்பட கலைஞர்கள்லாம் வந்து அந்த காலத்தில் படம் இன்றைக்கி அவங்களோட படங்கள் வந்து அவ்வளோ உயிர்ப்பாக இருக்கும். அது ஃபோட்டோகிராஃபி எப்படி பார்க்குறதுனா சார், டைம் மிஷின் மாதிரி பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு படம் வந்து ஒரு கல்யாண வீட்டில் நீங்கள் யாருடைய நிற்கிற ஒரு படம் இருக்குன்னு வச்சு சாதாரண குரூப் படம் இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த கல்யாண வீட்டில் நிகழ்வு நடந்த எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஞாபகம் வரும்.
1: ஆமாம், மனசில் அதே படமாக ஓடும்,
0: படமாக ஓடுது பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து இது தான் பண்ணுது ஃபோட்டோகிராஃபிங்கிற ஒரு டைம் மிஷின் மட்டும்தான். நம்ம அந்த காலத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஃபோட்டோகிராஃபி ஈஸியாக பண்ணிட்டு போயிருது. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப

0: பயணிக்கிறோம்.
1: ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சார், நம்ம வந்து அவ்வளோ நினைவுகளும் நம்ம மூலையில் பதிவாயிருக்கு, ஆனால் அதை வெளியே கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஸ்பார்க் தேவைப்படும்,
0: ஒரு ஊடகம் தேவைப்படும்,
1: ஒரு சின்ன விஷயம் தேவைப்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி. நீ எடுத்த ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 8th ஸ்டாண்டர்ட் எடுத்தேன் சார், பிளாக் அண்ட் ஒயிட்டில். அது கேமராவில் வந்து துணி போட்டு மூடி எடுப்பாங்க இல்லையா, அதில் தான் எடுத்தாங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு புக்குள்ளே வச்சுருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு இருக்கிறப்ப 8th எடுத்த அந்த படத்தை வந்து வீட்டை ஒதுங்க வைக்கிறப்ப அந்த படம் எனக்கு கிடச்சிது. அதை பார்க்குறப்ப நான் வீட்டை ஒதுங்க வச்சுட்டு இருப்போம், அப்படியே நிறுத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் எந்த வேலையுமே பார்க்கல. நான் அதில் ஃபுல்லாக போகிறப்ப, ஏன்னா அந்த படம் எடுக்கிறப்ப நடந்த நிகழ்வு, அப்போ வந்து ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்தாங்க, அதுக்காக போய் எடுக்க போனோம். அப்போ வந்து வீட்டிலேருந்து அந்த 20 ரூபா வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா துணி போட்டு அந்த எடுத்தது. அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு 4 பேர் நாங்கள் போனோம். அப்போ என்னோட ஃப்ரெண்டோட படம் சரியாக வரல, அவனை அடுத்த நாள் திருப்பி வர சொன்னாங்க. அப்போ திருப்பி நாங்கள் 4 பேர் போய் அவர் எப்படி எடுக்கிறாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி அந்த ஃபிலிமெலாம் தொங்க விட்டுருப்பாரு. நாங்கள் அவர் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து அதை விலக்கி விலக்கி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்தது எல்லாமே ஞாபகம் வருது. அப்போ வந்து பாருங்கள், இந்த காட்சியெல்லாம் என் மனசுக்குள்ளே தான் பதிஞ்சிருக்கு. அதை கொண்டு வந்தது அந்த ஃபோட்டோகிராஃப் தான். அதை மாதிரி ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பயன்படுத்தி எடுத்து ஒரு டாக்குமெண்ட்டாக வைக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் அதை நம்ம திருப்பி பார்த்தோம்னா அது வந்து நம்ம மனசில் வந்து திருப்பி ரீகால் பண்ணும் அதுக்கான விஷயங்கள்லாம். இன்றைக்கி நம்ம செல்ஃபோனில் எத்தனையோ படங்கள் எடுக்கிறோம், ஆனால் ஒரு செல்ஃபோன் வந்து உடஞ்சாலோ தொலைஞ்சு போனாலும் அத்தையும் காணா போயிடுது. இன்னொன்று வந்து இன்றைக்கி நம்ம குப்பை மாதிரி எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து வைக்கிறோம், ஆனால் அன்றைக்கி இருந்த ஒரு பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சீக்கிரமாக தூக்கி போட மாட்டோம். அது ஏதோ அன்றைக்கி ஒரு புக்குக்குள்ளே நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ பிரிண்ட், நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல பட புகைப்படங்களை வந்து பிரிண்ட் பண்ணி ஒரு ஆல்பமாக கையில் வச்சுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அடுத்த தலைமுறைகள் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி டிஜிட்டலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்வளோ காலம் அதில் நம்மளால் அதை வச்சுக்க முடியுங்கிறது தெரியாது. அந்த டேட்டாஸ்லாம் போகிறதுக்கான ரிஸ்க் நிறையா இருக்குது, அதனால் பிரிண்டாக போட்டு வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம்.
0: சார், நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் நிபுணத்துவம் சார்?
1: சார், நான் ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலில் தான் ஆரம்பித்தேன். எனக்கு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். நான் ஆரம்பித்தது வந்து 1998.
0: சரி.
1: அப்போ வந்து நான் வந்து ஒரு கல்லூரியில் வந்து காம்படிஷனுக்காக போயிருந்தேன். எனக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியாது.
0: சரி.
1: பெயிண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன் நடந்துச்சு. அதில் வந்து முதல் பரிசு பெற்ற ஒரு புகைப்படம், அந்த ஃபோட்டோகிராஃப் தான் என்னை ஃபோட்டோகிராஃபராக மாற்றிச்சு. அது வந்து ஒரு சன்செட் படம். அது வந்து அது மாதிரி ஒரு சன்செட்டை நான் நிறைய சன்செட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பஸ்லலாம் போகிறப்போ வந்து ஜெனரலி அது சூரிய அஸ்தமனத்தை பார்த்துட்டு தான் போவேன். அந்த மாதிரி ஒரு சன்செட்டை என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அதை பார்த்தோன்னே அது மாதிரி ஒரு உன்னை நம்ம படம் எடுக்கணும், அது மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. அந்த காம்படிஷனில் வந்து எனக்கு வந்து ஓவிய போட்டியில் வந்து முதல் பரிசு கிடைச்சது. ஒரு 1500 பரிசு கிடைச்சது. அதில் நான் முதல்ல போய் வாங்கினது கேமரா தான். வாங்கிட்டு ஒரு 6 மாசம் காலம் பார்த்தீங்கன்னா சன்செட்டாக தான் படம் எடுத்தேன், வேறு எதையுமே எடுக்கல. அப்போ வந்து நிறைய ஒளிகள் பற்றியெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். அப்படி தான் என்னோட ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிச்சது. நான் எம்சிஏ படித்தேன். படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஐடியில் போய் சேர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்து ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு இன்கம்க்காக நான் என்ன பண்ணேன்னா கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபி, இந்த டேபிள் டாப் வந்து ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்காக எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு லைட் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அந்த லைட்டிங் பற்றி ஓரளவு கற்றுக்கிட்டதுனால அதை வச்சு கொஞ்சம் படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சோஷியல் ரிலேட்டடான ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறப்படே மதுரை அதுக்கு முக்கியமான இடமா இருந்தது. பார்த்தீங்கன்னா மதுரையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு, நிறைய திருவிழாக்கள் இருக்கும், ஸ்ட்ரீட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், சித்திரை திருவிழா ஸ்ட்ரீட்ஸு அதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2001-2002 அது மாதிரி கொஞ்சம் காலங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதிலேருந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பகுதிகளுக்கு ட்ராவல் பண்ணேன். வாரணாசி, கல்கத்தா, குஜராத், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் பட ஆரம்பித்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவலை வந்து ஒரு 10 நாள் எடுத்து அதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு புகைப்பட தொகுப்புகள் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த பீரியடில் வந்து குலசேகரப்பட்டினம்னு ஒரு திருவிழா நடக்கும் திருச்செந்தூர் கிட்டே. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2005 வந்து யுனெஸ்கோ அவார்ட் கிடைச்சது. அப்போ நான் அந்த அவார்டுக்காக சைனா போயிருந்தேன். அங்கே வந்து வந்த நிறைய புகைப்பட கலைஞர்கள்லாம் நிறைய டாக்குமெண்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ பார்க்குறப்ப வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டோரியாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்து ஆரம்பிச்சோன்னா அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் டைவர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபி பண்ண ஆரம்பித்தேன். அதில் நிறைய சீரியஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 சீரியஸ்க்கு மேலே நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நேச்சருக்குள்ளே நான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தேன். நேச்சரில் வர ஆரம்பிச்சோன்னா எனக்கு ஒயில்ட் லைஃப்பில் வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரி வந்து ஒரு அழகியல் சார்ந்து இல்லாமல் அதில் வந்து ஒரு புகைப்பட கட்டுரைகள் அது மாதிரி இருந்தால் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ ஸ்டோரி எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பித்தது. அதெல்லாம் வந்து எனக்கு வந்து புலிகள் மனித மோதல் பற்றி பண்ணேன். அப்புறம் யானைகள் மனித மோதல்கள் பற்றி பண்ணேன். நான் இப்போ வந்து அண்டர் வாட்டர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கடல் கடியில் வந்து அது வந்து தமிழ்நாடு வனத்துறைக்காக டாக்குமெண்டேஷன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங்கும் கொஞ்சம் நாள் பண்ணேன். ஆனால் பொதுவாக ஃபோட்டோகிராஃபினா ஒன்று தான், அதை வந்து நம்ம பிரிவுகளாக பிரிச்சுக்கிறோமே தவிர அதை வந்து நம்மளோட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காட்சியோடு ஒன்றி போய் அதோடு கலந்து பார்க்குறப்ப வந்து அந்த உணர்வை நம்மளால் உள்வாங்கி படம் எடுக்கிறப்ப ஒரு நல்ல படம் கிடைக்கும் அப்படிங்கிறது.
0: சமூகம் சார்ந்து ஆவணப்படம் எல்லாம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் எப்படி உங்களோட கலைத்திறமை நீங்கள் காட்ட முடியும் சார்? இப்போ வைல்ட் லைஃப்பும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து நின்று போஸ்ட் கொடுங்க சொல்லவும் முடியாது. அது போக வந்து நிறைய சவால்களும் இருக்கும், ஆபத்துகள் இருக்கும், அப்போ அந்த மாதிரி சூழலாம் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க?
1: இல்லை சார், இப்போ நான் பண்ணக்கூடிய இந்த ஃபோட்டோ ஸ்டோரிஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட கலையை வந்து நிரூபிக்கணும், அதில் திறமையை காட்டணுங்கிற விஷயம் தாண்டி அங்கே என்ன விஷயங்கள் இருக்குது, அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை முன்னிலைப்படுத்துவதற்கு தான் விஷயம் வேணும்.
0: ஆவணப்படுத்துறது தான்
1: அந்த ஆவணப்படுத்துறோம்னா நம்ம சரியான விஷயத்தை ஆவணப்படுத்தணும். நம்ம வந்து அந்த விஷயத்தை அறகுறையாக தெரிஞ்சுட்டு போய் எடுக்கிறதுங்கிறது வந்து சரியாக வராது.

0: இப்போ என்னோடய புலிகள் மனித மோதல் பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் எனக்கு வந்து பெருசாக அதை பற்றி தெரியாது. ரெண்டாவது வருஷங்கள் வந்து சில அறிவியலாளர்கள் புலிகளோட ஒர்க் பண்ணுறவங்க இவங்கள மாதிரியான விஷயங்கள் கிடச்சப்பறம் அவங்களோட விஷயங்கள் எனக்கு கிடச்சதுக்கப்புறம் தான் எனக்கு புரிதலே வந்தது. அதுக்கப்புறம் செய்ய வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவங்களோ அந்த மனிதர்களோட அந்த கிராமங்களில் போய் தங்கிடுவேன். அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது, அவங்களோட சவால்கள் என்ன இருக்குது, அதே மாதிரி புலிகளுக்கு வரக்கான பிரச்சனைகள் என்ன இருக்குது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அந்த ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அந்த கலைத்திறமை அப்படிங்கிறத தாண்டி அவங்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத அவங்கள பற்றி படிக்கணும், அவங்கள பற்றி மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதில் ஒர்க் பண்ணி அந்த பேஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி தான் எல்லா ஒர்க்குமே நான் பண்ணிட்டுருக்கேன்.
1: திடீர்னு வந்து மாதிரி விலங்கு மனித மோதல் பற்றியோ அதெல்லாம் வந்து நம்ம செய்யணும்னா எல்லாருக்குமே டக்குன்னு அப்படி தோணிடாது. உங்களுக்கு அப்படி தோன்றதுக்கான காரணம் என்ன சார்?
0: இல்லை சார், எனக்கு வந்து இந்த மனித விலங்கு மோதல் வந்து முன்னாடி இருந்தே பண்ணணும்னு ஆசை. ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக் இது. ஏன்னா இப்போ நான் இருக்கிறது மதுரையில், ஆனால் இந்த விலங்கு மனித மோதல் எங்கே நடக்குன்னா இந்தியா பூரா நடந்துட்டுருக்கு. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் அங்கே இருக்கணும், அப்போ தான் எனக்கு படங்கள் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கான வாய்ப்புகளே கிடைக்காது. அப்போ வந்து இதை செய்யணும் செய்யணும் யோசிச்சுப்பேன். அதை பற்றி நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2012 வந்து வால்பாறையில் வந்து ஒரு புலி ஊருக்கில் வந்துருச்சு.
1: சரி,
0: அப்போ வந்து அதை வந்து ஒரு டாக்டர் போய் அதை மைக்ரோஸ்கோப் போட்டு பிடிச்சி இன்னொரு காட்டில் வர்றதுக்காக போனாங்க. அப்போ வந்து வனத்துறை வந்து அதை டாக்குமெண்ட் படப்படன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் போகிறப்ப தான் வந்து முதல்ல புலியை நாங்கள் பார்த்தேன். அதை மைக்ரோஸ்கோப் போட்டு பிடிச்சி அடுத்த காட்டுக்கு விடுறதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிச்சு, அந்த புலி இறந்துருச்சு. அப்போ வந்து எனக்கு நிறைய படங்கள் கிடச்சிது. அப்போ அந்த படங்கள் வந்து ஒரு ரேரான படங்கள். ஒரு புலியை மைக்ரோஸ்கோப் போட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறது நான் அந்த இடத்துல இருந்து படங்கள் எடுத்திருக்கேன். சின்ன வயசுலேருந்து ஒரு புலி எப்படியாவது காட்டில் பார்த்தணும், அது படம் எடுத்தணுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப காலம் ஆசை. கிட்டத்தட்ட நானும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட காடுகளில் தேடினாலுமே புலிகள் கிடைக்கல எனக்கு. கிட்டத்தட்ட 25 வருஷம் நான் 10 வயசில் புலியை காட்டில் பார்க்கணும்னு நினச்சேன். நானும் நான் முதல் முதல்ல பார்த்தது பார்த்தீங்கன்னா 34 வயசில் தான் புலியை பார்த்தேன். அப்போ 20 வருஷம் புலியை பார்க்கணும்னு ஆர்வம் எடுத்தது. அப்போ வந்து ஒரு பெரிய ட்ராவலுக்கு அப்புறம் தான் அதை போய் நான் ரீச் பண்ணேன். அந்த இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புலிகள் நான் நினச்சிட்டு பார்த்த புலி அல்லது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல அடிபட்டு இருக்கிறப்ப வந்து அந்த கதை எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஏன் வந்து அந்த புலி வந்து ஊருக்குள்ள வந்துச்சு, காட்டு விட்டு காட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ அங்கே நிறைய அதிகப்படியான புலிகள் இருக்கிறப்ப புலிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள், காடுகள் வந்து நமக்கு சுருங்கி இருக்குதா, காடுகள் வந்து கடந்த ஒரு 100 வருடங்களில் குறைஞ்சிருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தகவல்லாம் கிடைக்கிறப்ப அதை வந்து எடுப்போம்னு பார்த்தேன். அந்த மாதிரி எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய இடங்கள் அந்த ஸ்டோரியை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ எனக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு, யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கனால அதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ பண்ணேன். இது ஒரு புக்காகவும் இப்போ வரப்போகுது.
1: இப்போ சமீப காலமாக வந்து இங்கே புகைப்படம் சார்ந்த அந்த கலை சார்ந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் பயணிச்சிருக்கிறீங்க சார்?
0: ஃபோட்டோகிராஃபி ட்ராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில நாடுகளில் வந்து ஃபோட்டோ எக்ஸிபிஷன்ஸ்க்கு இருக்கும், அங்கே கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காக நான் நிறைய நாடுகள் போய் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒன்று 17 நாடுகள் வரை இது வரைக்கும் போயிருக்கேன். ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கும் நான் முதல் போனது வந்து சைனா தான் போயிருந்தேன். அப்புறம் வந்து கம்போடியாவில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சு, அதுக்காக போயிருந்தேன். அப்புறம் சார்ஜாவில் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஃபெலோஷிப் கிடச்சிருந்தது. அது மாதிரியான இடங்களுக்குலாம் போயிருந்தேன். இங்கே வந்து யானைகள் பற்றி தான் போர்க் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசாம், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, சத்தீஸ்கர் இந்த மாதிரியான இடங்கள்லாம் போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
1: புகைப்படக்கலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விசேஷ வீடுகளில் எடுக்கிறது ஒரு விதம், ஆனால் அங்கேயுமே புகைப்பட கலைஞர் உதவியாளர்களும் இருப்பாங்க, கூட இருந்து வேலையெல்லாம் பழகுவாங்க. அப்போ ஆவண புகைப்பட கலைஞர்களாக நீங்கள் இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்பாங்க தானே?
0: இல்லை சார், இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபிக்கு தான் சார் வந்து அசிஸ்டன்ட் தேவைப்படும்.
1: சரி,
0: நீங்கள் வெட்டிங் எடுக்கிறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஷூட் எடுக்கிறீங்க, அட்வர்டைஸிங் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஃபோட்டோகிராஃபர் எல்லாவிலையும் செய்ய முடியாது, அங்கே வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ வந்து லென்ஸை மாற்ற வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அசிஸ்டன்ஸ் வச்சு அதை நானுமே ஒர்க் பண்ணியிருக்கேன்.
1: சரி,
0: ஆனால் இப்போ ஆவண புகைப்பட கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் எதுவுமே மாற்ற முடியாது. அங்கே நீங்கள் தான் அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அங்கே போக வேண்டியிருக்கும்.
1: சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான்
0: நாங்கள் மாறிக்கிறோம். இங்கே வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டே இருப்போம், அவர் நடந்து வேற எங்கேயா போவார்னா அவரை பின்தொடர்ந்து போவோம், அங்கே எடுப்போம். இது மாதிரி தான் இருக்கும். அங்கே நமக்கு ஒரு அசிஸ்டன்ட்னு எதுவும் தேவைப்படாது. பட் உள்ளூர்காரர் யாராவது இருந்தாங்கன்னா, அந்த இடங்கள் பற்றி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நான் கூட்டிகிட்டு போயிடுவோம். எங்களை பாதைகள் சம்மந்த பிரச்சனை இருக்கும், இல்லை வந்து யாராவது இதை மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவரை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா. இப்போ நான் போனப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டில் வந்து யானை வந்து ஒரு அந்த குடும்பத்தில் ரெண்டு பேரை கொண்டுருச்சு. இப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க போய் பார்க்க போகணும், அவங்களுக்கு ஒரு படம் எடுக்கலான்னு, அவங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கலான்னு இப்போ போகிறப்ப அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அந்த உள்ளூர்காரர் வரப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்காது. இப்போ நான் வெளியூர்லேருந்து போகிறேன் அப்படிங்கிறப்ப வந்து அந்த அவங்கள ட்ரைபல்ஸ் ஆக்சுவலாக
1: அறிமுகமே இல்லாத ஒருத்தர்.
0: ஆமாம், அப்போ வந்து அவங்க பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க, ஆனால் கொஞ்சம் ஒரு கூச்சம் இருக்கும், சின்ன தயக்கம் இருக்கும். இப்போ இவங்க இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாங்குவேஜ் பிரச்சனை வரும். அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. அப்போ வந்து அவங்களோட அசாமீஸ் லாங்குவேஜில், ட்ரைபல் லாங்குவேஜில் பேசுகிறதுக்கு அவர் இருப்பார். அவர் எனக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பார். இதுக்கு வந்து உதவி தேவைப்படும். மற்றபடி ஃபோட்டோகிராஃபிக்னு வந்து எனக்கு யாருமே வச்சுக்க மாட்டேன். என்னோடய கேமரா பேக் எல்லாமே நானும் தான் கேரி பண்ணிக்குவேன். அது மாதிரி ட்ராவல் போகிற மாதிரி தான் இருக்கும்.
1: பொதுவாக மனிதர்களை ஃபோட்டோ எடுக்கிறப்ப ரெடி, ஸ்மைல், ஓகே அப்படின்றோம், ஃபோட்டோ எடுத்துருவோம். வனவிலங்குகளை எடுக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் அமையாது. அப்போ எப்போ அது நம்மளை திரும்பி பார்க்கும், நமக்கு ஏற்ற மாதிரி எப்போ அமையும், அந்த மாதிரி ஒரு சூழல் சவால்கள், அதை பற்றி

0: சொல்லுங்க சார்.
1: இருக்கிற கொஞ்சம் கஷ்டமான போட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஒயில்ட் லைஃப் போட்டோகிராஃபி தான். ஏன்னா விலங்குகள் பார்த்தீங்கன்னா எந்த பக்கத்தில் இருக்குன்னு தெரியாது. நம்ம நின்று ஒரு இடத்த பார்த்துட்டும் அது மூவ் ஆயிரும், லைட் சரியாக கிடைக்காது, இல்லைன்னா ஒரு நல்ல அழகான ஒரு காட்சியாக இருக்கும், முன்னாடி வந்து ஒரு புதர் இருக்கும், அது மாதிரி விஷயமா இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு படம் கிடைக்கும், அதுக்கு வந்து நம்ம பொறுமை தான் ரொம்ப முக்கியம். போட்டோகிராஃபினாலே வந்து காத்திருத்தல் தான், நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான். வெயிட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல படங்கள் கிடைக்கும். நிறையா அருமையான ஒயில்ட் லைஃப் போட்டோகிராஃபியெல்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் போனோடனே கிளிக் பண்ண படங்கள் கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபா ஆயிரக்கணக்கான ரூபா செலவு பண்ணி போய் பத்து நாள் இருந்து அதை பத்து நாளில் ஒரு நாலு படம் கிடைக்கும், அஞ்சு படம் கிடைக்கும், அந்த படங்கள் தான் அது ஆக்சுவலாக. ஸோ அப்படி வெயிட் பண்ணி தான் ஒயில்ட் லைஃப் போட்டோகிராஃபி கிடைக்கும். அதே மாதிரி இருக்கிறதுல வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஒயில்ட் லைஃப் போட்டோகிராஃபி தான்.
0: இது வரைக்கும் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை புகைப்படங்கள் நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க சார்?
1: அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் சார் சொல்கிறது. ஏன்னா நான் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோலில் தான் எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கேமரா வந்ததுக்கப்புறம் டிஜிட்டல் கேமராவில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய கவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக எவ்வளோ படங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கவுண்ட் வர ஆரம்பிச்சது. அது மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு டிஜிட்டல் கேமராவை நான் இது வரைக்கும் எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு டிஜிட்டல் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் படங்கள் வரை எடுத்துருவோம். எனக்கு குறைச்சலாக பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து எட்டு லட்சத்துலேருந்து ஒம்பது லட்சங்கள் படங்கள் நான் எடுத்திருப்பேன்.
0: இன்னைக்கு அந்த புகைப்பட கலையோ இல்லைனா முன்னாடி இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிற சவால்கள் புதுசாக இருக்காங்க சார்?
1: கலை ஆர்வத்தோடு ஒர்க் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்கள் ரொம்ப குறைவு தான். அதில் வந்து பெரிய ஏரியா இருக்குது, பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது, அதுக்கு கிராண்ட் கொடுக்குறாங்க, காம்படிஷன்ஸ் இருக்குது, வெளிநாடுகளில் பயணம் செஞ்சு எக்ஸிபிஷன்ஸ் வைக்கலாம், அதுக்கான ஒரு பெரிய உணவுத்தொகைகள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொழில் ரீதியான இருக்கிற ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து கேமரா யார் வேணாலும் எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது, சின்ன ஆர்வம் இருந்து பேசிக்காக போய் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபரோட போய் ஒருத்தர் வந்து அஞ்சு ஆறு வெட்டிங் போயிட்டு வந்தால் கூட அவர் அடுத்து ஃபோட்டோகிராஃபரை மாறிடுறது. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபோட்டோகிராஃபியோட அந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடியதுக்கான அந்த சார்ஜஸ் சொல்லக்கூடிய கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிச்சு. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பீக்கில் இருக்கிறப்ப ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு வெட்டிங் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோசமான
0: உலகமாயிடுச்சு.
1: ஆமாம், ரொம்ப போட்டி உலகமாயிடுச்சு. அதில் வந்து குவாலிட்டியாக கொடுக்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சிக்கல்கள் இருக்குது.
0: நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அது ஒன்று இருக்குது,
1: அது ஒன்று இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோர்டிங்னு ஒன்று பார்ப்போம் சார், பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விளம்பர பலகைகள்லாம் பார்ப்போம். அதை எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலங்கள் வந்து அதை பற்றி யோசிச்சு, ஏன்னா அந்த ஹோர்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும், அந்த ஒரு ஹோர்டிங் தான் அந்த வருஷத்துக்கு வச்சிருப்பாங்க. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க ரொம்ப பிளான் பண்ணி ரெடி பண்ணி எடுப்பாங்க. அது பெரிய ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு துணிக்கடை ஆட் அப்படின்னா அதுக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, மாடல் இருப்பாங்க, இன்றைக்கி இருக்காங்க இல்லைன்னு சொல்ல வரல, அப்படிலாம் எடுத்து அந்த ஒரு படத்தை வைப்பாங்க. அதான் அட்வர்டைஸிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டெய்லி ஒரு படம் போடுற மாதிரி ஆச்சு. அன்றைக்கி வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணாங்க. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு சின்ன அளவு வச்சு அன்றைக்கி வந்து ஒரு ₹2000 ஏதாவது ஒரு படம் எடுத்து அதை வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி வரனால டெய்லி பண்ணணும் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காம்படிஷன் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அப்போ வந்து பார்த்து ரொம்ப சீப்பாக தான் தேவைப்படுது. ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து டெய்லி உனக்கு ஃபோட்டோகிராஃபி ஆட்ஸ் போடுற மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து செலவுகளும் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக தான் தேவைப்படுது. அதனால் வந்து இண்டஸ்ட்ரியை மாறி இருக்கு. இப்போ
0: இந்த புகைப்பட கலைக்குனே வந்து தனியாக விருதுகள்லாம் இருக்குது. அந்த விருதுகள் பற்றி
1: ஃபோட்டோகிராஃபிக்கான விருதுகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி தான் சார்.
0: சரி,
1: ஆனால் வெளிநாடுகள் வந்து நிறைய இருக்குது. துபாயில் ஒரு விருது இருக்குது, அதான் வேர்ல்டுலேயே பெரிய விருது. ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு அந்த ஃபோட்டோகிராஃபர் இயற்கை கொடுக்கக்கூடிய விருது வந்து 2 கோடி ரூபாய். அதில் இருந்து உங்களுக்கு வந்து நிறைய விருதுகள் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் சில படங்கள் அதில் வாங்குவோம். அதில் வந்து நான் தமிழ்நாட்டில் எடுத்த படங்கள் எத்தனையோ படங்கள் வந்து சர்வதேச விருதுகள்லாம் வாங்கியிருக்கு. அது எப்படி காட்டணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 சர்வதேச விருதுகள் எனக்கு கிடச்சிருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் எடுத்தது தான், நம்ம இந்தியாவில் எடுத்த படங்கள் தான். அதை பார்த்துட்டே வரணும். பார்த்துட்டே வரப்போ வந்து எந்த மாதிரியான படங்கள் விருது வாங்குது, நம்மகிட்ட எந்த மாதிரியான படங்கள் இருந்தால் அந்த படத்துக்கு காம்படிட்டிவாக இருக்குமா, போட்டி போடுமா அப்படிங்கிற விஷயம் நமக்கே தெரியும். தொடர்ந்து பார்த்துட்டு வரப்ப அப்படி போறப்ப வந்து நம்ம நிறைய விருதுகள் வாங்கலாம். கிராண்ட்னு சொல்லுவாங்க சார், கிராண்ட் இருக்கும். நீங்க வந்து ஒரு போட்டோகிராஃபி ஸ்டோரி பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரி செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி தொகைகள் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80 லட்சம் வரை தராங்க அவங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றதுக்கு. ஆனால் ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கணும், அதில் ரொம்ப நாள் வேலை பார்த்துருக்கணும், சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கணும், கன்சர்வேஷன் ஒயில்ட் லைஃப் ரிலேட்டடாக இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் தராங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராண்ட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கிராண்ட் இருக்கு. அது நம்ம அனுப்பலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கணும். அது இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ்க்கு புரியணும். அந்த மாதிரியான கதைகளாக இருக்கணும்,
0: உள்ளூரில் இருக்கிற விஷயங்களாக இருக்கும்.
1: பண்ணலாம் சார், நம்ம உள்ளூர் விஷயத்தை வந்து இன்டர்நேஷனல் கான்செப்டோடு கனெக்ட் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை கிளைமேட் சேஞ்சோட கனெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக ஈடுபடும்.
0: நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஃபோட்டோகிராஃபி பற்றி. ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்க தொழில்நுட்பங்கள், அது போக டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபி பற்றி சொன்னீங்க, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பற்றி சொன்னீங்க, கமர்ஷியலாக பண்ணக்கூடியதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, ஃபிலிமில் வந்து கோட்டிங் கொடுக்கறது பற்றி, டெவலப் பண்ணுறது பற்றி, இப்படி நிறைய அதில் இருக்கிற பரிணாம வளர்ச்சிகள் பற்றி சொன்னீங்க. 100,000 மடங்கு அதோட வளர்ச்சியை பற்றி சொன்னீங்க. ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய நிறைய தகவல்கள் இந்த உலக புகைப்பட தினத்தில் நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப பயனுள்ள தகவல்கள். ரொம்ப நன்றிங்க சார்.

அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை ரெடி ஸ்மைல் ஓகே உலக புகைப்பட தினத்தையொட்டி ஆவண புகைப்பட கலைஞர் ஆர். செந்தில்குமரன் அவர்கள் பங்கு பெற்ற சிறப்பு நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் எல்என்ஜி ரவிசங்கர்.

எல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம் பரணி இசையில் ஹரிணி மற்றும் பி உன்னிகிருஷ்ணன் குரலில் பார்வை ஒன்றை போதும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:46. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சிம்மராசி திரைப்படத்திலிருந்து பாடல் காற்றலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த ஒலிக்கவிருக்கும் பாடல் வைரமுத்து வரிகளில் சிந்து நதி பூ திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் திரை இசை பாடல்களின் வரிசையில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் கேட்கும் முதல் பாடலாக ஹேராம் திரைப்படத்திலிருந்து பாடல்

வீரம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்த நேரம் 11:25. மதுரத்தென்றலில் வளம் வரும் அடுத்த பாடல் உழவன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:31. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தின்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா

நேரம் 11:41. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக உல்லாசம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

கொடம்பாக்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:52. மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து

ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே,

0: அச்சச்சோ, அதுக்குள்ளேயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
1: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
0: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
1: அதுக்கே
0: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிரும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
1: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காத்தா? சரி தானா, தெரியாம சொல்லிட்டேன்.
0: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா. என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஒரு 1,00,000 ரூபாயா? எனக்காதாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான் இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு

நேரம் 12 மணி. மதுரை வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சிகளை இனி கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாக

12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 12:10 இசைமேடை. 6 லட்சுமி பிரியா அவர்களின் பாட்டு. 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை, சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 1:00 விளம்பரங்கள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம். நான் ரசிக்கும் வேறு உலகம். உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு வனவியல் புகைப்பட ஆர்வலர் ராதிகா ராமசாமி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். இந்திய விடுதலை போராட்ட வீரப்பெண்மணி லட்சுமி சாகல் அவர்கள் பற்றிய தகவல் உங்களுக்காக. அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம் குறித்த தகவல் வழங்குபவர் தேனி மாவட்ட சென்டெக் வேளாண் அறிவியல் மைய வனவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல்கள். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரத்தென்றல். 2:40 விளையாட்டு அரங்கம். டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வீஸ் அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1, சென்னை அஞ்சலாக. 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது.

மாலை 5:30 குரல் அமுதம் 359 குரல். அதனைத் தொடர்ந்து மதுர தென்றல் மாலை 6 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல். சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுர தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக. 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார் அவர்கள் சென்னை அஞ்சலாக. 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்திகள். 7:30 மண்ணும் மணியும். ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலைத்தோட்ட பயிர்கள் குறித்து தேனி மாவட்ட அகமலை விவசாயி சரோஜினி அவர்களுடன் நேர்முகம். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறுமுன் ஆகியன. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுர தென்றல். 8:30 இது நம்மை ஏரியா. நட்பு குறித்து உரை வழங்குகிறார் கே பவித்ரா அவர்கள். ஹைட்ரஜன் எரிபொருள் எதிர்காலத்தின் அவசியம் குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி எஸ் புஷ்பா தேவி. 8:45 மதுர தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சலாக. 9:30 அரங்கிசை சீதா நாராயணன் அவர்களின் பாட்டு. விஎஸ்கே சக்கரபாணி அவர்கள் வயலின். கே ஸ்ரீவச்சனா அவர்கள் மிருதங்கம். எஸ் வெங்கட்ரமணன் அவர்கள் காஞ்சிரா. இரவு 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் ஆர் லக்ஷ்மி பிரியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாதோபாசனா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பேகடா ராகம், ஆதி தாளம்.
3: தர்ரன நரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்ரர்

0: இதுவரை ஆர் லட்சுமி பிரியா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்துதான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை.
4: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதி உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உத்தரப்பிரதேசம் ஜப்பான் முதலீட்டு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நாடு 8% பொருளாதார வளர்ச்சியை அடைந்து வருவதாக கூறினார். கட்டமைப்பு துறையில் முதலீடு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, உற்பத்தி துறையில் முன்னுரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் நாடு வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஆண்டுதோறும் 130 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீடு செய்து வருவதாக அவர் கூறினார். பொருளாதார நடவடிக்கைகளின் மூலம் நிலையான பொருளாதாரம், புதிய வேலைவாய்ப்புகள், அனைத்து பிரிவினருக்குமான மேம்பாடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் 99.6% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 38,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 162 மித அதிவிரைவு ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரித்து உணவு உற்பத்தியில் முதன்மை நாடாக இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தி செலவினத்தை குறைக்க விவசாய இயந்திரமயமாக்கல் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தின் பயன்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய தர நிர்ணய ஆணையம் BIS தில்லியில் உள்ள தனியார் நிறுவனங்களில் இன்று சோதனை நடத்தியது. வடகிழக்கு தில்லி மற்றும் மந்தோலி பகுதியில் உள்ள நிறுவனங்களில் நடத்திய சோதனையில் தரமற்ற 2,350 அலுமினிய காகித சுருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும், இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் BIS அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதியன் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை இன்று வெளியிட்ட அவர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் மற்றும் பல்வேறு துணை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று வரவும், சிறப்பான மக்கள் பணி ஆற்றுவதற்கும் ஏதுவாக அரசின் சார்பில் அவர்களுக்கு வாகனம் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வாகன ஓட்டுநர் மற்றும் கார் பராமரிப்பு செலவுகளுக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் 75,000 ரூபாயும், உதவியாளரை அமர்த்திக் கொள்வதற்கு 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தனது அறிவிப்பில் வெளியிட்டார். இதற்கு சட்டப்பேரவையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவித்தனர். இதனிடையே முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி, மீனவர்கள் தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பேரவைத் தலைவர் அதற்கு அனுமதி மறுத்ததை அடுத்து அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகியவற்றின் மீதான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆனந்த் தாக்கல் செய்தார். சுற்றுலா மற்றும் பண்பாட்டு

0: துறை மானிய கோரிக்கையும் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமாரும் கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனும் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்தனர். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் மானிய கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், தீன்தயாள் உபாத்யாயாய் பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், நானாஜி தேஷ்முக் பஞ்சாயத்து விருதுகள், ஆத்ம நிர்பார் விருதுகள், கிராம மின்சக்தி சுயசார்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெறுவதற்கு தகுதியுடைய கிராமங்களாக உருவெடுக்கும் அளவிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை 31 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், 29 லட்சம் குடியிருப்புகளுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 1804 கோடி ரூபாய் செலவில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு மத்திய அரசு 60% நிதியையும் மாநில அரசு 40% நிதியையும் வழங்கி வருகிறது. 81 லட்சம் குடியிருப்புகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 103 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் வீடு ஒன்றுக்கு நாள்தோறும் 55 லிட்டர் குடிநீர் வழங்குவதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உணவு விடுதி ஒன்றில் இன்று காலை நேரிட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் குல்கார் பகுதியில் உள்ள பாலம் சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து தர்சுலா தவாஹட் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தர்சுலா பகுதியில் உள்ள சாலைகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பாலத்தை சரி செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். ரியாசி மாவட்டத்தில் உள்ள பனாசா கிராமம் அருகே நேற்றிரவு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே ரஜோரி மாவட்டத்தில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகத்தின் தகவல் தொடர்பு இயக்குநர் அஃப்ரா அல் ஹமேலி வெளியிட்டுள்ள பதிவில், மண்டல அளவில் அமைதியை நிலைநாட்ட இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரக வான் எல்லையில் ஈரானின் ஏவுகணைகள் தென்பட்டதை அடுத்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக வந்த குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த குற்றச்சாட்டு மண்டல அமைதிக்கு ஊறு விளைவிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-11 என்ற செட் கணக்கில் மெகாவோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ்

0: சிங் சவுகான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதிகள் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 23 வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் காற்று இதே வேகத்தில் இன்று தொடங்கி 22 வரை மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 23 இதே வானிலை நிலவும். மேலும் காற்றின் வேகம் சற்றே குறைந்து இன்று தொடங்கி இம்மாதம் 22 வரை 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அல்லது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் லட்சுமிபுரம் முதல் பாலவாக்கம் வரை அலைகளின் வேகம் நாளை காலை 7 வரை 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை நாளை அதிகாலை 4 வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக நாளை இரவு 7 வரை இருக்கும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை நாளை மாலை 5:30 வரை 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.6 முதல் 2.1 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 17 முதல் 19 வினாடிகளுக்குள் 2 முதல் 2.2 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் நாளை மாலை 5 வரை அலைகளின் உயரம் 1.6 முதல் 2 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் நாளை மாலை 5:30 வரை 1.8 முதல் 2.2 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை. 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முகமது ஜக்காரியா இயற்றிய பாடலை பாடியவர் BS சுரேகா. இசை TM சக்திவேல்.

மெல்லிசை பாடல்களில் அடுத்து ராஜ்குமார் பாரதி, பி நீரஜா பாடிய பாடல். இசை ஜெயஸ்ரீ ஜெகன், இயற்றியவர் எதிரொலி விஸ்வநாதன்.

0: நேரம் ஒரு மணி. இனி கேட்கலாம் விளம்பரங்கள்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர

0: தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
3: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
2: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, அந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
3: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
2: போட்டாச்சு போட்டாச்சு.
3: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
2: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
3: வெயிட் பண்ணி போங்க.
2: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
3: ஐயோ பள்ளம் பள்ளம்.
2: இங்கே உட்காரங்க, நான் பார்த்துக்கிறேன்.
3: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே?
2: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல,
3: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போன தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
2: உன் தம்பி தான்.
3: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
2: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
4: பெரிய வாகனத்தை நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களும் மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
5: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: வணக்கம் நேர்களே. ஒரு நொடியில் உறைந்து போகும் தருணத்தை என்றும் அழியாத நினைவாக மாற்றுவது புகைப்படம். நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்களையும் மறக்க முடியாத நினைவுகளையும் பாதுகாக்கும் அற்புத கலைதான் புகைப்படம். இப்படி அழகிய தருணங்களை பதிவு செய்யும் அனைத்து புகைப்பட ஆர்வலருக்கும் புகைப்பட தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி இன்னைக்கு வாங்க பேசலாம். பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு சிறப்பான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம எல்லாருக்குமே வனவிலங்குகள் அப்படின்னு சொன்னாலே ஒரு விதமான உயிர் பயம் இருக்கும். அப்படி நம்ம பார்த்தாலோ அல்லது அதோட சத்தத்தை கேட்டாலோ பயந்து நடுங்கக்கூடிய ஒரு விஷயத்தையே அதன் ஒவ்வொரு அசைவையும் ரசித்து ரசித்து புகைப்படமாக எடுக்கக்கூடிய வனவியல் புகைப்பட ஆர்வலர் ராதிகா ராமசாமி அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம் சொர்ணா.
0: உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
1: என் பேரு ராதிகா ராமசாமி. நான் வனவியல் புகைப்பட கலைஞர். கடந்த 20 வருடமாக இந்த துறையில இருக்கேன். பிறந்தது வந்து தேனி வெங்கடாசலபுரம். இப்ப இருக்கிறது சென்னையில. நான் வந்து இந்திய காடுகள்லையும் ஆப்பிரிக்கன் காடுகள்லையும் போய் அங்க இருக்கிற விலங்குகளையும் பறவைகளையும் போய் ஆவணப்படுத்தி இருக்கேன். நிறைய பயிற்சி பட்டறைகளும் காலேஜஸ்க்கு மற்றவங்களுக்கும் சொல்லித்தர்றேன். அது இல்லாம ஒரு வைல்ட் லைஃப் பத்தி, இந்த வனவியலை பத்தி, விலங்குகளும் காடுகளும் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு சொல்லி நிறைய ஒரு கன்சர்வேஷன் டாக் அதுவும் நிறைய தரேன் காலேஜ் ஸ்கூலுக்கு எல்லாமே.
0: அதாவது உங்களோட ப்ரொஃபைல் சொன்னதுமே உங்ககிட்ட இந்த சந்தேகத்தை கேட்டே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி நாங்க எல்லாருமே பார்த்து பயப்படுற விஷயத்த ரசிக்க ஆரம்பிச்சீங்க?
1: எனக்கு வந்து குழந்தையில இருந்து இயற்கை ரொம்ப பிடிக்கும். நம்ம தேனி மாவட்டம் சொன்னாலே மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அடிவாரத்துல இருக்கிறதான் எங்க ஊரு. இயற்கை நிறைய பிடிக்கும். ஸ்கூல்ல இருந்து பிக்னிக் போயிருக்கோம். அப்ப வந்து யானைகள் பாத்திருக்கோம், அந்த மாதிரி எலிஃபென்ட்ஸ் பேர்ட்ஸ் பாத்திருக்கோம். போட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பிடிக்கும். குழந்தையில இருந்து நான் போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கூல் பருவத்துல இருந்து. ஒரு 2002 வந்து பறவைகள் சரணாலயம், பரத்பூர் பறவைகள் சரணாலயம்னு சொல்லிட்டு ஒரு ராஜஸ்தான் போயிருந்தேன். அங்க பார்த்தாச்சுன்னா அது ஒரு குளிர்காலம், விண்டர் சொல்லுவோம். நிறைய வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பறவைகள், வண்ணமயமான பறவைகள் எல்லாம் அப்ப வந்திருந்தாங்க. சோ அதை பார்த்த உடனே வந்து அதை புகைப்படம் எடுத்து பறவை பார்க்கலாமேன்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்ததுதான். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவே இல்லை. பறவைகள் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களோட வாழ்க்கை முறை. அதுக்கப்புறம் கார்பெட் உயிர் நேஷனல் பார்க்ல போயிட்டு யானைகள், லயன்ஸ், டைகர்ஸ் எல்லாம் பார்த்து ஆர்வம் அப்படியே ஆரம்பிச்சுது. போட்டோகிராஃபி விட அதை பார்த்து ரசிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.
0: இப்ப நீங்க வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்கும்போது நீங்க சொன்னீங்க வனவிலங்குகள் எவ்வளவு வந்து நமக்கு முக்கியத்துவம் அப்படின்னு நான் டாக் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அதோட முக்கியத்துவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: கண்டிப்பா. இப்ப நிறைய நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதுக்கெல்லாமே வந்து ஒரு முன்னோடி என்னன்னா காடுகள் ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டுக்கு இல்லையா. காடுகள் இருந்தா தான் நமக்கு வந்து ஆக்சிஜன்ல இருந்து மத்த எல்லாமே இருக்கும். நிறைய இப்ப காடுகள் அழிஞ்சிட்டு வருது. காடுகள் என்ன, அதுல இருக்கிற விலங்குகள் தானே முக்கியம். சோ காடுகளை பாதுகாத்தாச்சுன்னா விலங்குகளை பாதுகாக்க முடியும் முதல்ல. அதனாலதான் காடு என்ன, சும்மா காடு இருக்கிறது எங்கேயோ இல்ல, விலங்குகளும் பறவைகளும் யாருக்கோ இல்லை. இது நமக்காக, நம்ம இந்த நகரத்துல நல்லா இருக்கணும்னா காடுகள் நல்லா இருக்கணும். காடுகள் வாழ்க்க இந்த விலங்குகளும் பறவைகளும் இருந்தா தான் நாம நல்லா இருக்கும். சோ அதுதான் அடிப்படையான ஒரு அவேர்னஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இனிமே வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த உலகமும் இந்த காடுகளும் இருக்கணும். காடுகள்னா காடு மட்டுமே இல்லை, அங்க ஆறுகள் இருக்கு. நம்ம நிறைய ஒரு 70% ஆறுகள் வந்து நம்ம இந்தியன் நேஷனல் பார்க் சொல்லுவோம், அதுக்குள்ளதான்
0: சொல்லுங்களேன்.
1: வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் இந்த துறைக்கு என்ன படிச்சிருக்கோம்னா ஒரு புகைப்பட கலை வந்து அது ஒரு டிகிரியா படிச்சிருக்கணும். அது இல்லாம முக்கியமான ஒரு இது இந்த துறைக்கு என்னன்னா நம்மளோட சப்ஜெக்ட், அந்த விலங்குகளை பத்தியும் அது எங்க இருக்கு, எப்படி இருக்கும், எப்ப போனா கிடைக்கும், அந்த மாதிரி அவங்களோட வாழ்வியலை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து பயாலஜி நிறைய முக்கியம். ஸோ வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா வந்து இது மாதிரி பிஎஸ்சி எம்எஸ்சி வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் தர்றாங்க. இப்ப சில யூனிவர்சிட்டிஸும் நிறைய பல்கலைக்கழகங்களும் தர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஒரு டிகிரி சப்ஜெக்ட் நாலேஜ்னு சொல்லுவோம். அதாவது விலங்குகளை பத்தியும் பறவைகளை பத்தியும் நம்ம இந்தியாவில் என்னென்ன இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த புகைப்படைகளையும் தெரிஞ்சிருந்தா தான் இந்த துறையை அணுக முடியும்.
0: அதாவது படிப்போட இதை பத்தின நாலேஜ் கண்டிப்பா இருந்தாதான் நம்ம இதை பண்ண முடியும் அப்படின்றத வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த காட்டுக்குள்ள போய் வனவிலங்குகளை போட்டோ எடுக்கணும்னா அதுக்கு நீங்க வந்து

0: முன்னேற்பாடா என்னென்ன செய்ய வேண்டியிருக்கோம்?
1: இப்ப நம்ம தமிழ்நாட்டுல முதுமலை சரணாலயம், நேஷனல் பார்க்கோ, இல்ல கார்பட்டோ, இல்ல ரன்தம்போர் நேஷனல் பார்க்கோ, இந்த மாதிரி நம்ம டைகர பார்க்க போகணும்னா ஒவ்வொரு பார்க்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஒரு 3 மாசம் முன்னாடி இல்லைன்னா 2 மாசம் முன்னாடி நம்ம புக் பண்ணணும். அதை நம்ம போறதுக்காக அனுமதி வாங்கணும். சஃபாரியம் சொல்லுவோம், உள்ள 2 மாசம் முன்னாடி பண்ணணும். அது எல்லாமே எந்த சீசன்ல போகணும், அதாவது குளிர்காலத்துல கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். இந்த மாதிரி வெயில் காலத்துல இருந்தா டைகர் தண்ணி குடிக்க வரும், யானைகளும் டைகரும் வெளியே தண்ணி குடிக்க வரும். சோ அத மாதிரி எந்த காலத்துல போகணும், எந்த டயத்துல போகணும், எங்க போகணும்னு சொல்லிட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய ரிசர்ச் முதலே போறதுக்கு முன்னாடி பண்ணணும். ஒரு டூரிஸ்டா வேணா இந்த மாதிரி புக்கிங் பண்ணலாம், பட் தொழில் முறையா நம்ம போய் அங்க போய் புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லியாச்சுன்னா அங்க இருக்கிற ஃபீல்ட் டைரக்டர் கிட்ட இந்த வேலைக்காக நாங்க வரோம்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஒரு அனுமதி லெட்டர் கடிதம் தரணும். அது அவங்க பார்த்துட்டு ஓகே. ஏன்னா நம்ம விலங்கு எல்லாமே நம்ம இந்தியாவோட கல்ச்சர் சொத்துன்னு சொல்லுவோம், யாருமே டக்குன்னு எடுத்துன்னு போக முடியாது, அனுமதி அந்த மாதிரி கிடைக்காது. சோ நம்ம எந்த காரணத்துக்காக அதை புகைப்படம் பண்ண போறோம், டாக்குமெண்ட் பண்ண போறோம்னு சொல்லி அவங்களுக்கு கேட்கணும். அப்ப ஃபீல்ட் டைரக்டர் நமக்கு அனுமதி தருவார். அப்ப போய் நம்ம 10 நாளோ 1 மாசமோ இல்ல எப்ப வேணும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கு. சஃபாரி போறதுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ நம்ம ஃபீஸ் தரணும். அதை போய் புகைப்படமோ வீடியோவோ நம்ம எடுத்துட்டு வரலாம். இதுதான் ஒரு ப்ரொசீஜர்.
0: இப்ப இந்த காட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கல்ல, அந்த ஃபாரஸ்ட்ல உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? அதாவது இந்த பறவைகள், இந்த விலங்குகள் அதிகமா இருக்கும், அந்த மாதிரி என்னென்ன எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ள இருக்கும்?
1: எல்லா காடுகளிலுமே எல்லா பறவைகள் கிடைக்காது, அதாவது என்டேஞ்சர்னு சொல்லுவோம். சில இருவாசி பறவைகள்லாம் நம்ம சவுத் இந்தியால தான், வெஸ்டர்ன் காட் சொல்லுவோம், கிழக்கு மலை தொடர்ச்சியில தான் கிடைக்கும். சோ இது மாதிரி அந்த இடத்துல என்ன பறவை இருக்குன்னு சொல்லி செக்லிஸ்ட் சொல்லுவோம். அதை நம்ம முதல்ல இன்டர்நெட்லயோ இல்ல அங்க இருக்கவங்களே கேட்டு வாங்கிப்போம். சோ 200க்கு மேற்பட்ட பறவைகள் இருக்கா, இந்தந்த பறவைகள் எடுக்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன அனிமல்ஸ், இப்ப யானைகள் எங்கே போனாலும் கிடைக்காது, கபினி போனா கிடைக்கும், முதுமலையில கிடைக்கும், கார்பெட்ல கிடைக்கும், மத்திய இந்திய காடுகள்ல யானைகள் கிடைக்காது. சோ எந்த பார்க்ல என்னமான அனிமல் இருக்குன்னு சொல்லிட்டு முதலே நம்ம தெரிஞ்சுப்போம், செக்லிஸ்ட் சொல்லுவோம். அதை வாங்கிட்டு வாங்கினது மட்டும் இல்லாம எந்த சமயத்துல கிடைக்கும், இப்ப கார்பெட் நேஷனல் பார்க்ல யானைகள் கிடைக்கும், ஆனா நீங்க விண்டர்ல போனா அங்க பார்க்க முடியாது. சம்மர்ல மே ஏப்ரல்ல நிறைய நூற்றுக்கணக்கான யானைகள் தண்ணி குடிக்க வரும். அந்த சமயத்துல நம்ம போனா போட்டோகிராஃப் எடுக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து வர பறவைகள் சொன்னாங்க, மைக்ரேட்டி வளசல் பறவைகள் பரத்பூர் சரணாலயத்துல நம்ம எடுக்கலாம். சம்மர்ல போயாச்சுன்னா நீங்க வெயில் காலத்துல போனா ஒண்ணுமே அங்க இருக்காது. சோ குளிர்காலத்துல போயாச்சுன்னா அப்ப வெளிநாடுல இருந்து வர பறவைகள் இருக்கும். சோ அதனால நம்ம எந்த சீசன் ரொம்ப முக்கியம், எப்ப போறோம், எங்கே நிறைய பறவைகள் இருக்குன்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட் வாங்கிப்போம். அது மாதிரி ஆனா இந்த மாதிரி டைகர்ஸ் எல்லாமே இப்ப நியூஸ்ல கூட பாத்துக்கலாம், ஒரு டைகர் ஒரு 5 குட்டியோட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்கெல்லாம் பாக்குறோம் இல்லையா. சில சமயம் நமக்கு தெரிய வரும். அதனால இப்ப நான் அடுத்த மாதத்துல அந்த டைகர் 5 கப்போட இருக்கிற புகைப்படம் எடுக்க போறேன். சோ நமக்கு சில சமயம் ஃபாரஸ்ட் நம்ம எல்லாத்துக்கிட்டே கேட்டு வச்சிருக்கோம், கைட்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி சைட்டிங்ஸ் இருக்குன்னு நம்ம டச்ல இருப்போம், கேட்டு வச்சுப்போம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் வராது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதுக்காக
0: எந்த வயசுல உங்களுக்கு அந்த பயம் இல்லாம எடுக்க ஆரம்பிச்சீங்க?
1: பயம் ஆக்சுவலா நம்ம காட்டுக்குள்ள போகும்போது, நம்ம சஃபாரி போட்டோ எடுக்க போகும்போதே காட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் கவர்மெண்ட் பொறுப்பு இல்ல, நம்மளோட உயிரை பணையம் வச்சுதான் நம்ம போறோம். எண்ட் ஆஃப் த டே அது வைல்ட் அனிமல்ஸ், அவங்களுக்கு என்ன சொல்ல புரியாது இல்லையா. பட் என்ன டைகருக்கு என்னன்னா, நம்ம வண்டியிலதான் இருந்து போட்டோ எடுப்போம், ஓபன் ஜீப்னு சொல்லுவோம், அதுல இருந்து கீழே இறங்க கூடாது ரூலு. சோ அது ஜீப்பை பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட், சோ பக்கத்துல நடந்து போகும், பட் அது ஒண்ணும் பண்ணாது. ஆனா கீழே இறங்கி நடந்தாலே அது நம்மள பாய வந்துடும், ஏன்னா அது தற்காப்புக்காக நம்மள பார்க்க வரும். சோ சில ரூல்ஸ் இருக்கு, இப்படிதான் இருக்கணும், இவ்வளவு தூரத்துல இருந்தா எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லாங் லென்ஸ், டெலி லென்ஸ் சொல்லுவோம், தூரத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி எடுக்கலாம். சோ அந்த மாதிரி லென்ஸ் வச்சு கேமரா வச்சுதான் நம்ம தூரத்துல இருந்து எடுப்போம். பக்கத்துல போனா கொஞ்சம் பயம் தான். என்னோட அப்பா ராணுவத்துல இருந்ததுனால என்னமோ தெரியல, நாம ஒரு ப்ரீகாஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தோம்னா பயப்பட தேவையில்லை, பயந்தாக்கா நீங்க உள்ள போக முடியாது. என்னமோ தெரியல, அப்பா கிட்ட நிறைய ராணுவத்தை பத்தியும் காடுகளை பத்தியும் நிறைய கேள்விப்பட்டதுனால எனக்கு பயமா தெரியல. பட் இட்ஸ் நாட் எவ்ரி ஒன் கப் ஆஃப் காஃபின்னு சொல்லுவேன். சில பேர் தூரத்துல பார்த்தாலே மயங்கில விழுந்திருக்காங்க. இந்த துறையில நம்ம சொல்லுவோம், அதாவது நான் பறவைகள் நிறைய எடுக்கிறதுனால நிறைய நடக்கணும். நீங்க எங்களோட எக்யூப்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட கேமரா லென்ஸ் எல்லாம் ஒரு 10-15 கிலோ எடுத்துட்டு நடக்கும் போது நமக்கு மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும், பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும். பெண்கள் ஆல்ரெடி பயம் இல்லாதவங்க தானே. நான் யூஸ்வலா சொல்லுவேன் பேசும்போது, எங்க மதுரைக்காரங்களுக்கு அப்ப மதுரை டிஸ்ட்ரிக்ட் தானே, மதுரைக்காரங்களுக்கு பயம்

0: ஆனா தெரியாதுன்னு சொல்லுவோம். என்னமோ தெரியல, அந்த பயம் இல்ல எனக்கு.
1: கண்டிப்பா, அதாவது ஒரு ரொம்ப ஒரு தைரியமான ஒரு பெண்ணை பார்த்து நம்ம பேசுறோம் அப்படின்ற அதுல வந்து எனக்கு ரொம்ப வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. இப்ப நீங்க வந்து ஒரு காண்ட வந்து நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க போறீங்க அப்படின்னா, நீங்க போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்?
0: குறைந்தது நம்ம வந்து ஒரு ஒரு வாரம் இருந்தா தான் நமக்கு வேண்டிய புகைப்படங்கள் கிடைக்கும். சில காடுகள்ல ஒரு வாரம் மட்டுமே போதாது. நம்ம போனோம்னா சரி டைகர் வந்துடும் எலிஃபென்ட் வந்துடும் எடுக்கலாம்னு இல்லை, காத்திருக்கணும், நிறைய பொறுமை வேணும். சில சமயம் ஒரு வாரத்துக்கு ஒரே வரவே மாட்டாங்க, காத்திருக்கணும், அடுத்த வாட்டி இன்னொரு வாட்டி போகணும். ஸோ சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம அடிக்கடி போகணும். ஒரு வருஷத்துல வந்து நாங்க கண்டினியூஸா சம்மர்ல அது வெயில் காலத்துல எப்படி இருந்தது குளிர் காலத்துல எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு 5-6 தடவை போக வேண்டியது இருக்கும். சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் 2 இயர்ஸ் கூட பண்ணிருக்கோம், கண்டினியூஸா போய் அதை டாக்குமெண்ட். இப்போ ஒரு டைகர் இருந்தாச்சுன்னா குட்டியில இருந்து பெருசு ஆற வரைக்கும் நம்ம அதை டாக்குமெண்ட் பண்றோம், அது ஆவணப்படுத்துறன்னு சொல்லிட்டு 2 வருஷம் கூட இருக்கு. இது டிபெண்ட்ஸ் ஆன் த நமக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் காப்போம், பட் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு உள்ள போவோம்.
1: நாங்க சாதாரணமா பாக்குற ஒரு புகைப்படத்துக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு மதிப்பு மிக்க ஒரு உழைப்பு இருக்கு அப்படின்றத வந்து எங்களுக்கு கேட்கும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரு வாரம் ஆகும் நீங்க சொல்றீங்கல்ல, அதுல வந்து உங்களோட உணவு முன்னேற்பாடா வந்து கொண்டு போவீங்களா, இல்ல அங்க போய் கிடைக்கறத நீங்க சாப்பிட்டுப்பீங்களா?
0: இப்ப வந்து என்னன்னா நம்ம இந்திய காடுகள்ல காட்டுக்குள்ள நம்ம ஸ்டே பண்ண முடியாது, ஒரே ஒரு இடத்துல கார்பெட்ல மட்டும் காட்டுக்குள்ள ஸ்டே பண்ணலாம், அது கவர்மெண்டோட லாட்ஜ் இருக்கு, அங்க போய் நம்ம இருந்துட்டு போட்டோ எடுக்கலாம். பட் இப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம காட்டுக்கு வெளியே வந்து ஹோட்டல்ஸ் இருக்கு, அங்க வந்து ஸ்டே பண்ணலாம். பட் முதல்ல நான் ஆரம்ப காலத்துலயும் இப்போ சில இடங்கள்ல உள்ள போகும்போது நம்ம ரைஸ் இதெல்லாம் சாமான்லாம் எடுத்துட்டு போயாச்சுன்னா அங்க லாட்ஜஸ் இருக்கு, காட்டு லாட்ஜஸ், அவங்க நமக்கு சாப்பாடு பண்ணி தருவாங்க. பட் சில சமயம் என்னன்னா நம்ம காய்கறிகள் சலாடு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம கையில வச்சிருப்போம், நமக்கு கிடைக்கிறது பேசிக் ஒரு சாப்பாடு பண்ணி பண்ணுவோம். இப்ப வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வெளியே வந்து சோ உள்ள போய் நீங்க சூட் பண்ணிட்டு வெளியே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி.
1: அதாவது எந்த ஒரு வேலையிலுமே வந்து ஒரு சவால் இருக்கும் தெரியுமா, ஏதாவது ஒரு கட்டத்துல நமக்கே வந்து ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் இருக்கும். ஆனா நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயுமே எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நீங்க வந்து
0: பெரிய சேலஞ்ச் நீங்க யோசனை பண்ணிருப்பீங்களே என்னமோ. காட்டுக்குள்ள போனா நான் சொன்ன கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில சமயம் 4-5 மணி நேரம் உங்களுக்கு வந்து இயற்கை உபாதைகள் இருந்தாலும் அங்கேயும் சில சமயம் நீங்க எங்கேயும் போக முடியாது, எந்த புதர்ல டைகர் இருக்கும் தெரியாது இல்லையா. அந்த ஒரு இதெல்லாமே பெண்களா இருந்துட்டோ இல்ல ஆண்களா இருந்துட்டோ போகும்போது நம்ம 5-6 மணி நேரம் எங்கேயும் போக முடியாதுன்னு அந்த மாதிரி எல்லாம் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கும். அதுவும் ஆப்பிரிக்க காடுகள்ல வந்து மரங்கள் சில இடத்துல இருக்கவே இருக்காது. அப்ப நீங்க நேச்சர் காலத்துல எப்படி பண்ணுவோம், இப்போ வள்ளி நிறுத்திட்டு அதுக்கு பின்னாடி அந்த மாதிரிதான் பண்ணுவோம். ரொம்ப பேருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கஷ்டம் இல்லையா. இது வந்து முதல்ல நிறைய அந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தது. ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி நிறைய கடின உழைப்பு, ரொம்ப சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். பார்த்துதான் நீங்க பாக்குறீங்க அழகான படங்களை.
1: கண்டிப்பா தூக்கம்லாம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி தானே இருக்கும்.
0: ஆமா, அது நான் கார்பெட் சொன்னேன், அங்க உள்ள வந்து பவர் கரண்டே இல்ல. மே மாசத்துலதான் நம்ம சூட் பண்றோம், 30 மினிட்ஸ் வந்து ஜென்ரேட்டர் போட்டு நமக்கு பவர் சார்ஜ் பண்றதுக்கா தருவாங்க, கரண்ட் இல்ல. நைட் வந்து காட்டுக்குள்ள கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் மரங்கள்ல, பட் நைட் வந்தா தூக்கம் வராது, ஏன்னா ஃபேன் இல்ல, பருண்டு பருண்டு படுப்போம், லேட்டா தான் படுப்போம், காலையில வேகமா எந்திரிக்கணும். சோ சில இது எல்லாமே வந்து கஷ்டம் தான். நார்மல் பீப்புள் நீங்க திடீர்னு போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும், பட் நமக்கு அது புகைப்படம் எடுக்கணும் பண்ணும் போது அது தெரியாது. இது எல்லாமே வந்து நீங்க நம்ம இப்ப ஏசி போட்டுருக்கோம், ஆனா வெளியே காட்டுல ஏசி இல்ல, 45-48 degrees நாங்கதான் டைகர் போ சூட் எடுப்போம். நேச்சுரல் மேதான் சீசன், சோ அது மாதிரி எல்லாம் இந்த மாதிரி வெதர் எல்லாம் பார்த்தோம்னா இந்த துறைக்கு வர முடியாது, வெயில்லதான் இருக்கணும். அது பழக்கம் ஆயிரும், மேபி நம்ம தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு எல்லாம் மேனேஜ் பண்ணுவோம். பட் எடுத்த புகைப்படம் வேண்டிய புகைப்படம் நம்ம நினைச்ச மாதிரி வந்தாச்சுன்னா இதெல்லாம் மறந்து போயிடும்.
1: கண்டிப்பா, நீங்க சந்திச்ச கஷ்டங்கள் அதுல கிடைச்ச சந்தோஷங்களையும் எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே வந்து ஒரு அவார்டு கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச அவார்டுன்னு சொல்லுங்களேன்.
0: நான் கடவுளுக்குதான் நன்றி சொல்லணும், நிறைய அவார்ட்ஸ், இன்ஸ்பைரிங் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, நிறைய அவார்ட்ஸ், நிறைய இது கிடைச்சாலும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 10th science book ராதிகா ராமசாமி பத்தி என்வயர்மெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்காங்க, அது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம காடுகளை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பேசும்போது என்னை பத்தி என்னோட வேலையை பத்தியும் போட்டிருக்காங்க, சின்ன குறிப்பு போட்டிருக்காங்க. அது பப்ளிஷ் ஆனது வந்து நிறைய பெரிய அவார்டா நினைக்கிறேன், ஏன்னா அவர ஃபியூச்சர் ஜென்ரேஷனும் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அது ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். மற்றபடி நம்ம பண்றது வந்து நம்ம மன நிறைவா, நாம எடுக்கிற புகைப்படங்கள் எனக்கு மட்டுமே இல்ல, இனி வரும் காலத்துல இது எப்பவுமே இருக்கும் இல்லையா, ஒரு டாக்குமெண்டேஷன் ஆவண மாதிரி இன்னும் 10, 20, 30 வருஷம்னா இந்த புகைப்படங்கள் இருக்கும். சோ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்ல வந்தது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். எங்க அம்மா வந்து டீச்சரா இருந்தேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல, சோ அதனால

0: என்னென்ன இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: நம்ம இந்தியால வந்து 1300க்கும் மேற்பட்ட பறவைகள் இருக்கு. சோ அதுல நான் ஒரு 60% தான் நான் புகைப்படம் எடுத்திருக்கேன், பாத்திருக்கேன். இன்னும் நிறைய பறவைகளை பார்க்கணும், நிறைய இடங்கள் வேற இருக்கு. அது இல்லாம இப்ப நம்ம ஆப்பிரிக்கா கண்டத்துக்கும் மற்ற வெளிநாடுகளுக்கும் போயிட்டு வரேன். ஸோ எனக்கு போர்னியோ பார்க்கணும்னு நிறைய ஆசை. போர்னியோல போய் இருக்கு, அங்க இருக்கிற பயோடைவர்சிட்டி, அங்க இருக்கிற விலங்குகளையும் பறவைகளையும் ஆவணப்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப ஆவல். கடவுள் புண்ணியத்துல அடுத்த வருடங்கள்ல போகலாம், நிறைய விஷயங்கள் பண்ண இருக்கு. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச இந்த யாரும் சொல்லித்தரதுக்கு இல்லை, வைல்ட் லைஃப் என்ன என்னன்னு தெரியாது. இனி வர காலத்துல நிறைய பேருக்கு பயிற்சி பெற்றவர்கள் மூலமா நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்ச இந்த நாலேஜை வந்து நம்ம அதை பகிர்ந்துக்கிறோம். பின்னாடி வர்றவங்களும் இதை பத்தி நிறைய பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் என்ன பண்ண இருக்கு.
0: நிச்சயமா, இப்படி இயற்கையான விஷயத்த புகைப்படமா பதிவு பண்றது உண்மையிலேயே ஒரு தனி அழகுதான். இன்னைக்கு உங்ககிட்ட பேசினதுல ஒரு புகைப்படத்துக்கு பின்னாடி எவ்வளவு ஆர்வமும் பொறுமையும் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களோட அனுபவங்களையும் சேர்த்து எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் உங்களோட துறையில நீங்க மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். இதுவரை நான் ரசிக்கும் வேறு உலகம், உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு வனவியல் புகைப்பட ஆர்வலர் ராதிகா ராமசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஆகஸ்ட் மாதம் 19 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஆகஸ்ட் 19 தேதியான இன்று உலக மனிதாபிமான தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலகளாவிய நெருக்கடிகள், பேரழிவுகள் மற்றும் போர்களின் போது பிறருக்கு உதவும் மக்களை போற்றும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 19 தேதியான இன்று உலக புகைப்பட தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 19 தேதியான இன்று உலக ஒரங்குட்டான் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அருகி வரும் பெரும் குரங்குகளையும் அவற்றின் மலைக்காட்டு வாழ்விடங்களையும் பாதுகாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் ஆகஸ்ட் 19 தேதியான இன்று தேசிய விமான போக்குவரத்து தினம் கடைபிடிக்கப்படுகிறது. விமான பயணத்தின் வரலாறு, முன்னேற்றம் மற்றும் அதன் சாதனைகளை கொண்டாடும் வகையில் இந்த தேசிய விமான போக்குவரத்து தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
0: இப்போ தோழிகளுக்கான ஒரு சின்ன குறிப்பு. மிக்சி ஜார்ல நம்ம அதிகமா யூஸ் பண்றது சின்ன ஜாரும் மீடியம் சைஸ் ஜாரும். இதுல பெரிய ஜார் அவ்வளவா யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனா அதுதான் சீக்கிரமே வேலை வைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவாச்சும் யூஸ் பண்ற அந்த பெரிய ஜாரை யூஸ் பண்ணிட்டு கழுவி காய வச்சு எடுத்து வைக்கும் போது அது நம்ம அவ்வளவா வந்து நம்ம யூஸே பண்ணாதனால அந்த பிளேடு வந்து அப்படியே ஜாம் ஆயிடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிளேட்ல ஒரு டிராப் தேங்காய் எண்ணெய் விட்டு வெறும் மிக்சி ஜாரை மிக்சியில போட்டு லைட்டா ஒரு சுத்து சுத்தி எடுத்து வச்சோம்னா இந்த பிரச்சனை இனிமே இல்லை.

அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி லக்ஷ்மி சாகல் அவர்கள் பற்றி ஒரு சில துளிகள். ஒரு மருத்துவர் மக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதே அவரது கனவு. ஆனால் தாய் நாடு அடிமைப்பட்டு இருப்பதை பார்த்தபோது அந்த மருத்துவர் ஒரு போர் வீரராக மாறினார். அவர்தான் கேப்டன் லக்ஷ்மி சாகல். 1924 அக்டோபர் 24 சென்னையில் பிறந்தார். அவரது தந்தை டாக்டர் எஸ் சுவாமிநாதன், தாய் அம்மு சுவாமிநாதன். சிறு வயதிலிருந்தே தன்னம்பிக்கையும் சமூக அக்கறையும் நிறைந்த சூழலில் வளர்ந்தார். மருத்துவ படிப்பை முடித்து மருத்துவராக பணியாற்ற தொடங்கினார். பிறகு வேலை காரணமாக சிங்கப்பூர் சென்றார். அங்கே 2nd உலகப் போரின் தாக்கத்தை நேரில் பார்த்தார். போர் காரணமாக காயமடைந்த இந்திய வீரர்களுக்கு சிகிச்சை அளித்த போது, இந்தியா இன்னும் ஆங்கிலேயர்களின் அடிமை நாடாக இருக்கிறது, இதை மாற்ற என்னால் ஏதாவது செய்ய முடியாதா என்ற எண்ணம் அவரது மனதில் வேரூன்றியது. அந்த நேரத்தில்தான் அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சந்தித்தார். இந்தியாவை ஆயுத போராட்டத்தின் மூலம் விடுதலை செய்ய வேண்டும் என்ற நேதாஜியின் கனவு லக்ஷ்மி சாகலின் மனதில் வேரூன்றியது. அதன் பிறகு அவர் இந்திய தேசிய இராணுவத்தில் இணைந்தார். பெண்களும் போர்க்களத்தில் நிற்க வேண்டும் என்ற நேதாஜியின் எண்ணத்தின்படி உருவாக்கப்பட்ட ராணி ஜான்சி படைப்பிரிவின் தலைவராக லக்ஷ்மி நியமிக்கப்பட்டார். அன்றிலிருந்து அனைவரும் அவரை கேப்டன் லக்ஷ்மி என்று அழைக்க தொடங்கினர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் கேப்டன் லக்ஷ்மி சாகலின் பங்கு மிகவும் சிறப்பானது. நாட்டை காப்பது ஆண்களின் கடமை மட்டுமல்ல, பெண்களும் ஆயுதம் ஏந்தி போராட்ட

0: விளையாட முடியும் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டினார். நூற்றுக்கணக்கான இளம் பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இராணுவ பயிற்சி அளித்தார். ஒழுக்கம், தைரியம், தேசப்பற்று ஆகியவற்றை அவர்களிடம் வளர்த்தார். ராணி ஜான்சி படைப்பிரிவு வெறும் பெயருக்காக உருவாக்கப்பட்ட படையல்ல. இந்தியாவின் விடுதலைக்காக தயாராக இருந்த பெண்களின் வீரப்படையாக அது திகழ்ந்தது. கேப்டன் லக்ஷ்மி தனது வீராங்கனைகளை சேர்த்து பல கடினமான சூழல்களில் செயல்பட்டார். போரில் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் இந்தியர்களின் மனதில் சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை பரப்பினார். 1945 இந்திய தேசிய இராணுவம் தோல்வியடைந்த போது கேப்டன் லக்ஷ்மி கைது செய்யப்பட்டார். ஆனால் இந்திய மக்கள் அவரை ஒரு குற்றவாளியாக அல்ல, ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனையாகவே பார்த்தனர். இந்திய தேசிய இராணுவ வீரர்களுக்கு மக்கள் அளித்த ஆதரவு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது என்று வரலாறு கூறுகிறது. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் அவர் ஓய்வெடுக்கவில்லை. கான்பூரில் மருத்துவராக பணியாற்றி ஏழை மக்களுக்கு மிக குறைந்த செலவில் சிகிச்சை அளித்தார். மனிதநேயம், சமத்துவம், பெண்களின் முன்னேற்றம் ஆகியவற்றிற்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார். 2002 இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் போட்டியிட்டு பொது வாழ்விலும் தனது பங்களிப்பை தொடர்ந்தார். பதவி கிடைப்பதை காட்டிலும் நாட்டுக்கு சேவை செய்வதே முக்கியம் என்பதே அவரது வாழ்க்கையின் அடிப்படை எண்ணமாக இருந்தது. ஒரு பெண் நினைத்தால் குடும்பத்தை மட்டுமல்ல ஒரு நாட்டின் வரலாற்றையும் மாற்ற முடியும் என்பதை தனது வாழ்க்கையால் நிரூபித்தவர்தான் கேப்டன் லக்ஷ்மி சாகல். அவர் ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, ஒரு போர் வீரர் மட்டுமல்ல, இந்திய சுதந்திரத்திற்காக பெண்களின் வீரத்தையும் தன்னம்பிக்கையையும் உலகிற்கு எடுத்து காட்டிய மாபெரும் வீராங்கனை. அதனால்தான் இந்திய சுதந்திர வரலாற்றில் கேப்டன் லக்ஷ்மி சாகல் பெயர் என்றும் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும்.
1: தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம்.
2: தாயின் மணிக்கொடி தாய்

0: சட்டம் நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ.
1: வேகம் இருந்தால்தான் வெற்றிகள் உண்டாகும்.
0: மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ.
1: சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும்.
0: சட்டம் கையில் கொண்டு நீ தீமைக்கு நிறுத்திவிடு. சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு.

0: தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்டிய பூமி இது. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த, ஜெய் ஹிந்த.
1: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்ய சிவசெல்வி அவர்கள்.

ஏபிசிஎஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல வந்து சொல்லுவாங்க. தமிழ்ல அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம். அந்த திட்டம் வந்து சிறப்பு பிரிவினர்களுக்கு தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பா இந்த திட்டம் வந்து 2003 ஆண்டு தான் வந்து செயல்படுத்தப்பட்டது. ஏன்னா ஒரு தனி நபர் நிறுவனங்களை

உருவாக்குறதுக்கும் ஒரு தொழிலை வந்து ஊக்குவிக்கிறதுக்கும் ஒரு புதிய தொழில் திட்டங்களை வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து தொழில் நுட்பத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த திட்டங்கள் வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வருது. இதுக்கு வந்து கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச கல்வி தகுதியே இல்ல, யாருனாலும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் இந்த திட்டத்தில் பயன்பெற. இதுக்கு வயது வரம்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது. சோ புதிதாக தொழில் தொடங்குவதற்கு மட்டும் வயது வரம்பு இருக்குது. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் இருக்குது. தொழில ஈடுபட்டு வர்றவங்களுக்கு வந்து அதிகபட்ச வயது வரம்பு இல்ல. புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன் அவங்களுக்கு இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு வந்து வயது வரம்பு இல்ல. இதற்கு என்னென்ன விதமான தேவையான ஆவணங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய போட்டோ, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, இதெல்லாமே வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். ஒரிஜினலா வச்சுக்கலாம். எந்த திட்டங்கள் பயன்பெறினாலும் ஒரிஜினலா யாருமே கொண்டு போய் கொடுக்க கூடாது. எல்லாமே ஜெராக்ஸ் இருந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சான்றிதழ், நீங்க எந்த வகுப்பு பிரிவினரை சேர்ந்தவங்க அப்படின்றது சான்றிதழ். அதுக்கப்புறம் திட்ட அறிக்கை, நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, நீங்க என்ன தொழில் பண்ண போறீங்க. நான் வந்து ஒரு பெரிய மசாலா பொடி கம்பெனி வைக்க போறேன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மிஷினரிஸ் தேவைப்படுது. ஒரு பல்வரைசர் வாங்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு வந்து காய போடுறதுக்கு ஒரு ட்ரையர் தேவைப்படுது. இதெல்லாம் வந்து நீங்க கொட்டேஷன் வாங்கிடணும். நல்ல கம்பெனியா பார்த்து நீங்க கொட்டேஷன் வாங்கி அதை உங்க திட்ட அறிக்கையில நீங்க என்ன பண்ணணும்னா இணைக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க கொட்டேஷன் போடுறீங்கன்னா 10 லட்ச ரூபாயை நீங்க எப்படி செலவு பண்ண போறீங்க, அந்த 10 லட்ச ரூபாய் நீங்க கவர்மெண்ட்ல லோன் வாங்கினதுக்கு அப்புறம் அதை எப்படி நீங்க செலுத்த போறீங்க அப்படின்ற தகவல் வந்து கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். அதனால திட்ட அறிக்கை வந்து நீங்க தெளிவாக குறிப்பிட வேண்டும். இப்ப திட்ட அறிக்கை வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க, எங்களுக்கு வந்து திட்ட அறிக்கை ரெடி பண்ண தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆடிட்டர் ஆபீஸ்ல போனீங்கனாலும் அவங்க திட்ட அறிக்கையை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட தொழில் மையத்தை போய் நீங்க அணுகினாலும் இந்த திட்ட அறிக்கையை வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டுவாங்க.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார்.

0: கேலை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், திருநங்கையருக்கான மருத்துவம் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தர்மபுரி, கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றார். புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
1: சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ₹84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும்.
0: வடசென்னை மக்கள் பயன்பெறும் வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 BSc செவிலியர் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். செவிலியர், மருந்தியல், துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6098 கூடுதல் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் அரசிற்கு மாதத்திற்கு 30 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்றார் அவர். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மக்கள் பணியை தொய்வின்றி மேற்கொள்ளும் வகையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். இது தொடர்பான செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அலுவலக பணிகளில் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் 25,000 ரூபாய் படியாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட உத்தேசித்திருப்பதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், காவிரி டெல்டா பகுதியின் நீர்வளம், நிலவளம், வேளாண் உற்பத்தியை பெருக்கும் வகையில் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றார். நீர் உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்தும் வகையில் ஆனைமலையாறு, நல்லாறு, எத்தலா, புலிக்கரை இணைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி, திருமணி முத்தாறு பகுதிகளில் தடுப்பணைகள், கதவணைகள் கட்டப்படும் என்றும் கூறினார். சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கலை அதிகரிக்கவும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வெள்ள தணிப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பருவமழை முன்னெச்சரிக்கையாக நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை திறம்பட மேற்கொள்ள இதற்கான அதிகாரம் வட்டாட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றார். களிமண், வண்டல் மண்ணை அகற்றுவதற்கான கால அவகாசம் 30 நாட்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் மட்டுமே பதிவு முறை செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர், வட்டார அளவில் தனித்தனியாக மேற்கொள்ளப்படும் பதிவு முறை நீக்கப்படுவதாக அறிவித்தார். 2 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட பணிகளுக்கு பதிவின்றி அனுமதி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ஆனந்த் குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கை மீதான கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அமைச்சர், திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டில் 232 மாணாக்கர் பயின்று வருவதாக மாநில கலை பண்பாட்டு தொல்லியல் துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அவர், கலைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள் அரசு நிதியுதவி, சலுகை உள்ளிட்டவற்றை பெறும் வகையில் 86,050 பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் தனித்துவமான கலை பண்பாட்டு பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றார்.

0: சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தாம் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது நாளை எடுத்துக் கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியதை ஏற்க மறுத்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென் மாநில முதலமைச்சர்கள் 2 நாள் மாநாடு சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வரவுள்ளார். இதனால் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் வளர்ச்சி பாதையில் முதலீடுகள் மிக முக்கிய பங்காற்றுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் முதலீட்டு மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர் ஆண்டொன்றுக்கு 130 பில்லியன் டாலர் முதலீடுகளை நம் நாடு மேற்கொள்வதாக எடுத்துரைத்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். வெளி மாநில பக்தர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் விடுதி உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வருகிற 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பக்தர்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு குடிநீர் கழிப்பறை சுகாதாரத்துறையின் மூலம் 7 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட உள்ளன. கடற்கரையில் பாதுகாப்பிற்காக நீச்சல் வீரர்கள் மற்றும் படைகள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வெளி மாநில சுற்றுலா பயணிகளிடம் தங்கும் விடுதிகள் கூடுதல் கட்டணம் வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மாலை 4 மணிக்கு வருவாய்கோட்டை அலுவலகத்தில் நடைபெறும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண் மைய செயல்பாடுகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுக்கும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேலை கிரிக்கெட் டெஸ்டில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. 372 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய இலங்கை 5வது இறுதி நாளான இன்று 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தனது 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த நிலையில் 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் 462, 2வது இன்னிங்ஸ் 193, இலங்கை முதல் இன்னிங்ஸ் 284. இரு அணிகளுக்கிடையிலான 2வது இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும். புதுடெல்லியில் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் 2வது சுற்றில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷ்யா சென் ஆயுஷ் ஷெட்டியும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி.வி. சிந்து, உன்னாட்டி ஹூடாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க

0: பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார். காலை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பில்லா

மனிதர் பறிக்கும் வழக்கமினியுண்டோ? மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கமினியுண்டோ? மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கமினியுண்டோ?

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் திரை இசை பாடல்களை கேட்கலாம். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் முதல் பாடலாக லவ் டுடே திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் திரையிசை பாடல்களின் வழியாக அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: அதாவது
2: அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
2: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்க.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 2:40 ஆகாஷ்வாணி.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே, இந்த வார விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பவர் டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: சொல்லுங்க, நீங்க எப்படி வந்து நீச்சல் விளையாட்டுல, அதாவது டைவிங், இந்த ஒரு டேரிங் ஸ்போர்ட்டை எப்படி சூஸ் பண்ணீங்க? உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ்ல விளையாட்டு வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
3: நான் என்னோட 4 ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 4 ஸ்விம்மிங் ஈவெண்ட்டில் தான் இருந்தேன். அதில் வர்ற விளையாட்டு போட்டி காம்படிஷன் அது எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேயும் நிறையா மெடலெலாம் அடிச்சிட்ருந்தேன். ஒரு 7 வகுப்பு 8 வகுப்பு படிக்கும்போது எனக்கு

0: என்னோட கோச், பழைய கோச் வந்து விளையாட்டு விடுதி இருக்கு அதில் நீங்கள் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி என்னை அதில் ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஸோ செவன்த்தில் விளையாட்டு விடுதியில் போய் ஜாயின் பண்ணி அங்கே ஒன் இயர் படித்ததுக்கப்புறம் வெளியில் மறுபடியும் சென்னை மற்ற ஊருக்கெலாம் வந்து பார்க்கும்போது சென்னையில் டைவிங்னு ஒரு ஸ்போர்ட் இருக்குது, அதில் வந்து இன்னும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதாகவும் அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. மேலேருந்து குதிக்கிறது, டைவ் பண்ணுறது, மற்றவங்களாம் மேலேருந்து பண்ணுறது நம்மளை ரொம்ப மிகவும் ஆச்சரியமாக பார்க்கறதுனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதனால டைவிங் கேம்ப் நடத்தினாங்க. அந்த கேம்ப்பில் செலக்ட் ஆகி ஒரு வருஷம் டைவிங் ப்ராக்டிஸ் அங்கே பண்ணேன். எப்போல்லாம் லீவு கிடைக்குதோ அந்த நடுவில் வர ஒரு மாத லீவு, அப்புறம் பத்து நாள் லீவு, இந்த மாதிரி எக்ஸாம் லீவ், ஹாஃப் அலி கோட்டர் லீவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மீதி டைம்லலாம் அங்கே ஊரில் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து காம்படிஷன்லாம் வரும்போது, டைவிங் காம்படிஷன் வரும்போது ஒரு பத்து நாள் இருபது நாள் முன்னாடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அட்டன் பண்ணிட்டு அப்படியே ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைவிங்க்கு மாறிட்டேன். ஒரு நைன்த்து டென்த்துலாம் படிக்கும்போது மேக்ஸிமம் எவ்வளோ நாள் லீவ் போட முடியுமோ லீவ் போட்டுட்டு வந்து இங்கே பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இப்படியே அங்கேருந்து லீவில் வந்து வந்து காம்படிஷன் பண்ணி பண்ணிவிட்டு ஃபைனலாக டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் அப்படியே காலேஜ் சேரும்போது மொத்தமாகவே சென்னை ஷிஃப்ட் ஆகி வந்துட்டு சென்னையில் இருக்க ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நான் இப்போ படிச்சுட்டு அப்படியே காம்படிஷனும் பண்ணிகிட்ருக்கேன், ப்ராக்டிஸும் பண்ணுறேன் இங்கேருந்து.
1: இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் வேற ஒரு இடத்துல பிறந்திருக்கீங்க, ப்ராக்டிஸ்க்காக சென்னைக்கு வர வேண்டியதாக இருந்துச்சுன்றீங்க. இந்த டைவிங்கிற ஸ்போர்ட்டே வந்து ஸ்விம்மிங்கிறது ஸ்விம்மிங் பூலில் பண்ணுறது, இந்த டைவிங்க்கு அதுக்கும் ஒரு மேற்படியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஆரம்பித்த காலத்தில் ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு டைவிங்கில் மட்டுமே நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கிட்ட கடந்து ட்ராவல் பண்ணுறீங்க. இந்த பத்து வருஷத்தில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு மாறி இருக்குது, இல்லை இன்றைக்கும் இதே சூழ்நிலை தான் நிலவிட்டுருக்கா, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் இனி வர காலங்களில் மாற்றம் ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா டெவலப் ஆகுது, இப்போ தான் கரண்ட் ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாங்கள் டைவிங் ஸ்டார்ட் பண்ண புதுசில் மொத்த தமிழ்நாட்டிலேயே எஸ்டிஐடி வேளச்சேரியில் மட்டும்தான் ஒரே டைவிங் பூல் தான் இருந்தது. இன்றைக்கி சென்னையில் இன்னொரு காலேஜ்லேயும் எஸ்டிஐடிலேயும் ரெண்டு டைவிங் பூல் இருக்குது. ஆனால் இது மேற்படி இன்னும் கொஞ்சம் சில வருஷத்தில் எல்லா ஊர்லேயும் டைவிங் பூல் இருந்தது, எல்லா இடத்துலையும் இருந்ததுன்னா இதுக்கு நிறைய பிளேயர் இன்ட்ரெஸ்டடாக வந்து பண்ணி கற்றுக்கிட்டு இந்த கேம் டெவலப் ஆகும். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரெண்டே இடத்துல தான் இருக்குங்கும் போது அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை கற்றுக்க முடிகிற மாதிரி வாய்ப்பு அமையுது. இப்போ வெளியில் ஊரில் எல்லா ஊர்லேயும் இருக்குது. இப்போ பொதுவாக ஒரு ஸ்விம்மிங் பூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இருக்குது, எல்லா கவர்மெண்ட் ஸ்டேடியம்ஸ்லேயும் இருக்குது, நிறைய ப்ரைவேட்டு காலேஜஸில் ஸ்கூல்ஸில் வச்சுருக்காங்க. ஆனால் டைவிங் பூல்னு வரும்போது மொத்த தமிழ்நாட்டில் ஒன்றோ ரெண்டோ அது மாதிரி தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வேறு வேறு இடத்துல வேறு வேறு ஊர்களில் வந்து டைவிங் பூல் கட்டுறதுக்கான ப்ராசஸ் போகுது. ஸோ கட்டிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பெட்டராக இன்னும் ஃப்யூச்சரில் வரும்போது நிறையா பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: முதல்ல இந்த விளையாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லும்பொழுது ஸ்விம்மிங் பூலுக்கும் டைவிங் பூலுக்கும் முதல்ல என்ன வித்தியாசம், இது முதல்ல எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன்.
0: ஒரு ஸ்விம்மிங் பூலுங்கிறது 25 மீட்டர் இருக்கணும், ஒய்டு வித்து ஒரு 20-25 மீட்டர் இருக்கணும், ஆழம் சராசரியாக ஒரு 6 அடி இருந்தால் போதுமானது. டைவிங் பூல்னு எடுத்துக்கிட்டோம்னா டைவிங் பூல் அதே ஒரு 25 அடி வித்து லென்த்து, ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 16 அடியிலேருந்து 18 அடி இருக்கணும். அப்போ தான் மேலேருந்து ஒருத்தர் டைவ் பண்ணால் அவங்க போய் தரையில் படாமலோ அதனால் அடிபடாமலோ பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோ ஆழம் இருக்கணும், அந்த அளவுக்கு தண்ணியும் இருக்கணும், அந்த அளவுக்கு தண்ணி ஆழமும் இருந்தால் தான் டைவிங் ஒழுங்காக பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறையா சேஃப்டி மெஷர்ஸ் தேவைப்படுது டைவிங்னு வரும்போது. ஸ்விம்மிங்னு எடுத்துக்கிட்டா ஒரு 2 லைஃப் கார்டு, ஒரு கோச்சு, அங்கே ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க யார் வேணும் வந்து பண்ணலாம், சுற்றி பார்த்துக்க முடியும். டைவிங் கற்றுக்கணும்னு வரும்போது அவங்களுக்கு நிச்சயமாக நீச்சல் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் டைவிங் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அதிக இன்ஜுரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டாக இருக்குது, அதனால நிறையா கவனமும் பாதுகாப்பும் தேவைப்படுது டைவிங் பண்ணுறது.
1: ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது இது ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப டேரிங்கான ஸ்போர்ட், இது மன வலிமை ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் இது எப்படி வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணீங்க இந்த விஷயத்துக்கு, உங்களுடைய ட்ரைனிங் மாடியூல், உங்களுடைய கோச்சோட அட்வைசர்ஸ் இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி இதுக்கு தயாரானீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
0: இந்த ட்ரைனிங் மாடியூல் அப்புறம் என்னோட திங்கிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஜென்ரலாகவே கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ் சைல்டாக தான் இருந்தேன், சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஸ்போர்ட்டிக்கு என்தூசியாஸ்டாக தான் இருந்தேன். ஸோ இந்த கேம் பார்த்தோட்டியுமே பிடிச்சிருச்சு, ஏன்னா யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோங்கும் போது எல்லோரும் நம்மளை வந்து நமக்கு அட்டென்ஷன் கொடுத்து பார்க்குறாங்க, நம்ம வந்து ஈர்ப்பாக எல்லாரையும் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோங்கிறது தான் பேசிக்காக என்னை வந்து இந்த ஸ்போர்ட்குள்ளே கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா அதோட ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா பொதுவாக மற்ற ஸ்போர்ட்டை விட டைவிங்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒர்க் அவுட்ஸோ இல்லை ஒரு மைண்ட்ஃபுல்னஸோ தேவைப்படுது.

0: ஏன்னா இப்போ ஒரு நார்மல் ஃபுட்பால் எடுத்துக்கிட்டீங்க, வாலிபால் எடுத்துக்கிட்டா யார் வேணா போய் விளையாடலாம், யார் வேணா கத்துக்கலாம். ஆனா இது தெரிஞ்சிருந்தா தான் பண்ண முடியுங்கும் போது நம்ம லேண்ட்ல இதுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறமா தான் தண்ணியில போக முடியும். சராசரியா நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றோம், மார்னிங் 3 மணி நேரம், ஈவினிங் 3 மணி நேரம் பண்றோம்னா இதுல 4 மணி நேரம் லேண்ட்ல லேண்ட் ஒர்க் அவுட்ஸ், அதிகப்படியான அப்டமன், நிறைய ஜம்பிங் ஒர்க் அவுட்ஸ், அப்புறம் நிறைய இந்த ஜிம்னாஸ்டிக் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸும் நிறையா டைவிங்கில் நம்ம சேர்ந்து பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டுமே நியர்லி ஒரே மாதிரி இருக்கிறனால டைவிங்கும் ஜிம்னாஸ்டிக்ஸுக்கும் இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறையா ஒர்க் அவுட்ஸ் தேவைப்படுது. சராசரியாக மார்னிங் 1-3 மணி நேரம், ஈவினிங் 1-3 மணி நேரம், இது போக வீக்லி 3-4 times ஜிம் பண்ண வேண்டியது ரொம்ப நெசசரியாக இருக்குது. ஏன்னா டைவிங் வந்து எந்த மாதிரியான ஸ்போர்ட்னா நம்ம ப்ராக்டிஸில் கற்றுக்கிட்ட மொத்த விஷயத்தையும் 2 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது டைவிங்கில். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். ஸோ நானும் இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். மார்னிங் 3 hours லேண்ட் ஒர்க் அவுட், ஈவினிங் 2-3 hours தண்ணியில் ஒர்க் அவுட்டு, அதுக்கப்புறம் நான் ஜிம் போகிறது, அதெல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன்.
1: இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது அந்த ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது, மென்டல் ஃபிட்னஸ் ஆஸ் வெல் அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். இதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுற டெக்னிக்ஸ் என்னென்ன? இந்த விளையாட்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறவங்க, இப்போ நிறைய பேருக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தெரியாமல் ஒரு ஸ்விம்மராக இருப்பாங்க, பட் இந்த டைவிங்கிற விஷயத்தை யோசிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இன்கேஸ் அவங்களாம் டைவிங்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க என்னென்ன டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணணும், அந்த ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ்க்கும் சரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கும் ஜென்ரலான அட்வைஸாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
0: ஜென்ரலாக இப்போ வேற ஒருத்தவங்க டைவிங் ஸ்விம்மிங் ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருந்தால் தான் டைவிங் வர முடியும். ஸோ முதல் விஷயமா ஸ்விம்மிங் தெரிஞ்சிருந்தால் போதும், அதை தாண்டி வந்து பயம் இல்லாமல் மேலேருந்து குதிக்கணும், அது இதுன்னு ரொம்ப பயப்படாமல் முதல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லை நம்மளால் ஒரு ஸ்கில்லை வந்து எல்லாராலையும் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்கனாலே வந்து பண்ணலாம். ஏன்னா ஜென்ரலாகவே எல்லாருக்கும் என்ன யோசனை இருக்குன்னா டைவிங்னால மேலேருந்து தான் குதிக்கணும், இல்லை ரொம்ப உயரத்துலேருந்து குதிக்கணும், அடிபடும் அப்படிங்கிறது இருக்கும். எந்த ஸ்போர்ட் பண்ணாலும் கற்றுக்காமல் போய் நம்ம பண்ணால் அது நமக்கு இன்ஜுரி வரதான் போகுது. கற்றுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணும்போது எந்த இன்ஜுரியுமே நமக்கு வந்து பெருசாக வரப்போகிறதில்ல. கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ஹைட்லேருந்து குதித்து அவங்க பழகி டைவிங் கற்றுக்கிட்டாலே போதுமான விஷயம். 1 மீட்டர் 3 மீட்டர்லேருந்து குதிக்க ஆரம்பித்தா போதுமான விஷயம். அதை கற்றுக்கிட்டு பண்ணும்போது இந்த ஜிம்னாஸ்டிக் ஒர்க் அவுட்லாம் சேர்ந்து பண்ணும்போது அவங்க தன்னை அடிபடாமல் எப்படி பண்ண முடியும், எப்படி நம்மளை தற்காத்து பண்ண முடியும், அது எல்லாமே அவங்களே பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் தான் தேவைப்படும். 6 மாதம் 8 மாதம் அவங்க வந்து இதில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கே அந்த டைவிங் சென்ஸுங்கிறது வந்துடும். இப்போ நம்ம மேலேருந்து தவறி விழுறோம்னா நம்மளை பாதுகாக்க என்ன பண்ணிக்கணும், இப்போ நம்ம தரையில் நடந்து போகும்போது கீழே விழுந்துட்டோம், கையை வச்சு நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிற மாதிரி மேலேருந்து விழுறோம் அப்படிங்கும்போது எந்த மாதிரி காலை கையை நம்ம மடக்கணும்னா நமக்கு அடிபடாது. அந்த சென்ஸ் வர்றதுக்கு 1-6 மாத காலம் ஆகும். அவங்க சும்மா ஒரு டைவிங் பூல் இருக்குது, அங்கே வந்து அவங்க ஜாயின் பண்ணாலே போதுமான விஷயம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அதுதான். ஏன்னா டைவிங்க்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸும் டைவிங் பூலும் தேவைப்படும். ஆழம் இல்லாத இடம் ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் அவங்க டைவிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். அதனால ஒரு டைவிங் பூல் இருக்கிற இடத்துல போயிட்டு எங்கே இருக்கோ அங்கே ஜாயின் பண்ணி அவங்க கற்றுக்கணும்னு அந்த கோச்சுக்கிட்ட விருப்பப்படுறதுக்கப்புறம் கோச்சுக்கிட்ட பேசிவிட்டு அவங்க ரெகுலராக 6 மாதம் 8 மாதம் ட்ரெயின் பண்ணால் அவங்களால பேசிக்கான எல்லா டைவுமே கற்றுக்க முடியும். அண்ட் ஆல்சோ இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் டைவிங்குங்கிற ஒரு கேம் யாருக்குமே ரொம்ப தெரியாமல் இருக்குது. நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ மொத்தமே தமிழ்நாட்டில் 2-3 இடத்துல தான் டைவிங் பூலுங்கிற ஒன்று இருக்கிறனால ஒரு ஸ்டேட் காம்படிஷனுக்கு பார்த்தீங்கன்னா 30-40 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ மற்ற கேம் ஸ்விம்மிங் எடுத்துக்கிட்டோம்னா 200-300 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதே இந்த ஸ்விம்மிங் பூல் நிறைய இடத்துல இருக்குது, இல்லை இந்த கேம் பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணுறாங்கங்கும் போது இன்னும் ஈஸியாக அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ, ஒரு மெடல் அடிக்கிறது, காலேஜுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது, இதெல்லாமே கேமில் வந்து சேர்ந்தால் அதை வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம்.
1: எந்த ஏஜில் என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்களோட கேட்டகரிஸ் மாறும் இல்லையா? இப்போ இந்த வெயிட் லிஃப்டிங்னா அதுக்கு ஒரு கேட்டகரி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது அத்லெட்டிக்ஸ்னால் அது நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த விளையாட்டில் நீச்சலே எடுத்துக்கிட்டால் கூட ரிலே இருக்குது, 300 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ். டைவிங்க்கு என்னென்ன கேட்டகரி ஆஃப் கேம்ஸ் இருக்குது, எந்த ஏஜில் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் கரெக்டாக?
0: டைவிங்க்கு ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏஜ் அப்படிங்கிறதுல எதுவும் இல்லை. ஒரு பையனுக்கு 4 வயசில் அவனால் நீச்சல் கற்றுக்க முடியுது அப்படின்னா 4 வயசில் நல்லா ஸ்விம் பண்ணுற ஒரு பையன் 6 வயசுலேருந்து டைவிங் தாராளமாக கற்றுக்கலாம். 6 வயதுலேருந்து கற்றுக்கும் போது அவன் ஒரு 14-15 வயசு வரும்போது அந்த கேமை வந்து நல்லா ஃபுல்ஃபில்லாக எல்லாமே கற்றுக்க முடியும். 12-14 வயசில் வந்து கற்றுக்கிறத விட அந்த 4-6 வயதில் கற்றுக்கிறது வந்து அவங்க பாடி இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். டைவிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இன்னும் அந்த கோரு,

0: வெயிட் எல்லாம் தாண்டி உடல் வளைப்பு ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. 4, 6 வயது 10 வயதில் ஸ்டார்ட் பண்ணும்போது அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வயது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, 6 வயதுலேருந்து எந்த வயசுலேருந்து எப்போ வேணால் கற்றுக்கலாம். ஏன்னா எப்படியும் பொறுமையாக தான் ஆரம்பிக்க போகிறாங்கிறனால இன்ஜுரி ஆயிரும் அடிபடுங்கிற மாதிரி எந்த பயமும் தேவையில்லை. டைவிங்கில் கேட்டகரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. 1 மீட்டர் ஸ்ப்ரிங் போர்ட், 3 மீட்டர் ஸ்ப்ரிங் போர்ட், ஹை போர்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த 3 கேட்டகரியில் 1 மீட்டரில் ஸ்ப்ரிங் போர்டு வச்சு பண்ண வேண்டிய டைவ்ஸ் இருக்கும், 3 மீட்டர்லையும் ஸ்ப்ரிங் போர்டு வச்சு அதில் டைவ் பண்ண வேண்டியது.
1: 1 மீட்டர் 3 மீட்டர்ன்றது
0: தனித்தனி
1: கிரவுண்ட்லேருந்து உயரமா இல்லை?
0: கிரவுண்ட்லேருந்து உயரம், தண்ணியிலேருந்து 1 மீட்டர், தண்ணியிலேருந்து 3 மீட்டர், கடைசியாக தண்ணியிலேருந்து 10 மீட்டர் உயரம், 10 மீட்டர். அந்த 3 கேட்டகரி இருக்குது. போத் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இந்த இது சேம் தான், ஒன்றா தான் வரும். இதில் 1 மீட்டரும் 3 மீட்டரும் மட்டும் ஸ்ப்ரிங் போர்டு வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஹை போர்டுங்கிற இது வந்து 10 மீட்டரில் ஸ்ப்ரிங் போர்டு இருக்காது, வெறுமனை தரை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்து டைவ் பண்ணும். அதே மாதிரி டைவிங்க்கு கேட்டகரி எந்த இதில் டைவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, டைவிங்கில் மேஜராக வந்து 5 குரூப் இருக்குது, 6 குரூப் இருக்குது. அதில் ஸ்ப்ரிங் போர்டுக்கு 5 குரூப்பு, ஹை போர்டுனா 6 குரூப், ஃபார்வர்ட், பேக், ரிவர்ஸ், இன்வெர்ட், ட்விஸ்ட்டு. இது 5 வந்து ஸ்ப்ரிங் போர்டுக்கு வரும். ஃபார்வர்ட், பேக், ரிவர்ஸ், இன்வெர்ட், ட்விஸ்ட்டு, ஆர்ம் ஸ்டாண்ட், இந்த 6 வந்து ஹை போர்டுக்கு வரும். டைவிங்கில் அதே மாதிரி வெயிட் கேட்டகரி அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஏஜ் கேட்டகரி தான். அண்டர் 14, அண்டர் 17, அண்டர் 19, இதுக்கு மேலே அண்டர் 19க்கு மேலே இருக்கவங்க எல்லாம் ஓப்பன் கேட்டகரியில் வந்துடும். ஸோ டைவிங் பொறுத்த வரைக்கும் 3 ஏஜ் கேட்டகரி தான். ஜூனியர்ஸில் பண்ணுறவங்க சப்ஜூனியர் வந்து 14 வயதுக்கு உட்பட்டவங்க, அது கீழே இருக்கவங்க பண்ணலாம். அப்புறம் அபவ் 17, 19, அந்த 19 வயசுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே ஜூனியர்ஸ் பண்ணலாம். சீனியர் ஸ்டேட்டு இதை தாண்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க 14 வயசுலேருந்து 25-30 வயசு வரைக்கும் யார் வேணால் பண்ணலாம், சீனியர் கேட்டகரியில் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
3: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: இயற்கை வழியில் என்னென்ன உள்ளீடுகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழு உரம், கம்போஸ்ட்டு, மண்புழு உரம், பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம், உயிர் உரங்கள், இந்த மாதிரியான உரங்களையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். தொழு உரம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 5 டன் போடணும், கம்போஸ்ட் வந்துட்டு 2 டன்னு, மண்புழு உரமும் வந்துட்டு 1 ஏக்கருக்கு வந்துட்டு 2 டன்னு, பசுந்தாள் உர பயிர்களை வந்துட்டு 1 ஏக்கருக்கு 8 கிலோ வீதம் வந்து போட்டு 45-50 நாள் வரி பயிர் வந்து வளர விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மண்ணிலேயே வந்துட்டு அதை உழுது விட்டுறணும்.
3: அங்கக வேளாண்மையில் இன்றைய முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே சத்யபிரியா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் தேவாலா, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் மங்களூர் 5 சென்டிமீட்டர், பார்வுட், தொழுதூர், லக்கூர், வேப்பூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் கீழச்செருவாய், சேலம் மாவட்டம் தரங்கம்பாடி, மேட்டூர், புவனகிரி, மீமாத்தூர், குறிஞ்சிப்பாடி, பெரம்பலூர் மாவட்டம் மகரம்சீகூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மெரையூர், லப்பைக்குடிக்காடு, விருதாச்சலம், கொத்தவாச்சேரி, சோலையாறு, கடலூர் அண்ணாமலை நகர், மேட்டூர், நடுவட்டம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சிதம்பரம், குப்பநத்தம், கிளன்மார்கன், உபாசி, பூந்தமல்லி, கும்மிடிப்பூண்டி, திருக்கோயிலூர், பெல்லாந்துறை, சோத்துப்பாறை, ஸ்ரீமுஷ்ணம், வளத்தி, தியாகதுர்கம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், காட்டுமயிலூர், சின்னக்கல்லார், வால்பாறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் பல இடங்களில், இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த

0: குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலம் கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை தஞ்சாவூர், கன்னியாகுமரி, நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தருமபுரி, ஈரோடு, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், சேலம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு, மழை பற்றிய எச்சரிக்கை. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு இன்று வாய்ப்புண்டு. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இன்று இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 21ஆம் தேதியன்றும் 22ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 23ஆம் தேதியன்றும் 24ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 25ஆம் தேதியன்றும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரிக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. அடுத்த 48 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.9 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27க்கு சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மாலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. ஒளிபரப்பின் தொடக்கமாக கேட்கலாம் குரல் அமுதம் 359வது குரல்.

0: மெய்யாக உணர்ந்து எதனுடன் சேர வேண்டுமோ அதனுடன் சேர்ந்து எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிட்டால் பிறப்புக்கு காரணமான வினைகள் நம்மை நெருங்கா. குறள் எண் 359 அதிகாரம் மெய்யுணர்தல்.
1: சார்புணர்ந்து சார்புகட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய்.
0: மெய்யாக உணர்ந்து எதனுடன் சேர வேண்டுமோ அதனுடன் சேர்ந்து எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிட்டால் பிறப்புக்கு காரணமான வினைகள் நம்மை நெருங்கா. குறள் எண் 359 அதிகாரம் மெய்யுணர்தல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கலாம் தலைவா திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் குரிலா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1869 நாம் கேட்டு இணைந்திருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து.

0: என்னன்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணலை.
1: அதுக்கு என்னமா பண்ணுறது,

0: அப்பா, எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள். ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மாலை 6:40 மதுரை தென்றல். அதனைத் தொடர்ந்து 6:55 சேவை செய்திகள். இன்று இரவு 7 சட்டப்பேரவையில் இன்று சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர். விஜயகுமார். இரவு 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி. இரவு 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலை தோட்ட பயிர்கள் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி சரோஜினி அவர்களுடன் நேர்முகம் மற்றும் வேளாண் தகவல் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன். இரவு 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல். இன்று இரவு 8:30 இது நம்ம ஏரியா நட்பு குறித்து உரை வழங்குகிறார் கே. பவித்ரா அவர்கள். ஹைட்ரஜன் எரிபொருள் எதிர்காலத்தின் அவசியம் குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி புஷ்பா தேவி. அதனைத் தொடர்ந்து 8:45 மதுரை தென்றல். 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர். இரவு 9:30 அரங்கிசை. இரவு 10:45 நட்சத்திர கீதங்கள். 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், ரிலியஞ்சல். இரவு 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சியின் நேரமாகும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மலப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மலப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மலப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சிகள் சொல்ல துடிக்கிறது மனசு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: எவனவனோ எழுதியதை எழுத்து கூட்டி படிச்சு புட்டு, நீ படிக்க வேண்டியதை விட்டு புட்ட. அட ஓம் படிப்பும் ஏம் படிப்பும் அவம் படிப்பும் எவம் படிப்பும் அனுபவமா

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மலப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மலப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மலப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக
1: தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2229 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சாலை பணிகள் தரமாக நடைபெற வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சென்னை அரசு அருங்காட்சியக காட்சி கூடங்கள் முழுமையா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இணையதள அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்படும். மதுரையில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைப்பதற்கு தகுந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இதற்கான விரிவான திட்ட அறிக்கை DPR ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் எழும்பூர், அது தொடங்கப்பட்டு 175 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்படும். இதற்கென ரூபாய் 15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். 23 மாவட்டங்கள்ல தற்போது செயல்பட்டு வரக்கூடிய அருங்காட்சியகங்கள் மேலும் 15 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்பதையும் சொல்லி, இதன் முதற்கட்டமாக 4 மாவட்டங்களுக்கு நாமக்கல், திருவள்ளூர், கன்னியாகுமரி, அரியலூர் அந்த மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்த ஏதுவாக விரிவான திட்ட அறிக்கை DPR ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும்.
1: முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கு முன்பு ஒப்பந்தப்புள்ளிகள் கோராமல் பணிகள் நடைபெற்றதா என்றும் வினவியுள்ளார். இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்கள் முன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தங்கள் கட்சி அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்று கூறினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் தமிழக அரசு உயர்த்தியுள்ளது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் அளவுக்காவது உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளையோரின் ஜனநாயக உரிமைகளை தமிழக அரசு பறிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள கல்வி நிறுவனங்களின் மாணவர் பேரவை தேர்தல்களை உடனடி

0: உடனடியாக நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாள்தோறும் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. உலக புகைப்பட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் வாழ்நாள் நினைவாக மாற்றுவதோடு வார்த்தைகளால் சொல்ல இயலாத நிகழ்வுகளை கலைநயம் மிக்க புகைப்படங்களால் உணர்த்தும் புகைப்பட கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகத்தில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமினை ஆட்சியர் டாக்டர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குப்பைகளை தரம் பிரிக்கும் திடக்கழிவு மேலாண்மை மையத்தின் செயல்பாடுகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆண்டு பெருவிழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த திருவிழா வரும் 29 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8 தேதி வரை நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-8, 21-10 என்ற சிற்கணக்கில் இலங்கையின் டுமிண்டு அபே விக்ரமாவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் ஜஹ்ரா கரிமஸ்டாவை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் சற்றுமுன் தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலையில் நடைபெற்ற இப்போட்டியின் 5வது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும், 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மனோ சுதர் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் கொழும்பில் வரும் 23 தேதி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையாக

கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தென்றல். திரை இசை பாடல்கள் ஒவ்வொன்றாக கேட்டு மகிழுங்கள்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபா இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் கேக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்ட மதுரத்தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

சேவை செய்திகள் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC நடத்தும் குரூப் 2 ஏவிற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் குறித்த அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்விற்கான அறிவிக்கை எண் 11/8/2026 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. இத்தேர்வின் மூலம் 821 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 9/2026 ஆகும். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த தேர்வர்கள் போட்டித் தேர்வில் சிறப்பாக தயாராகி வெற்றி பெறும் வகையில் விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளன. இப்பயிற்சி வகுப்புகள் 20/8/2026 வியாழக்கிழமை முதல் விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய அலுவலக வளாகத்தில் நடைபெற உள்ளது. இப்பயிற்சி வகுப்பில் திறன் வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்டு தேர்வின் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப பாடவாரியான பயிற்சிகள், தேர்வு நுணுக்கங்கள் மற்றும் வினா அணுகுமுறைகள் குறித்த பயிற்சிகள் வழங்கப்படும். மேலும் தேர்வுகளின் தொடர் தயாரிப்பிற்கு உதவும் வகையில் இலவச வைஃபை வசதியுடன் கூடிய நூலகம் மற்றும் கணினி வசதிகள் அலுவலகத்தில் உள்ளன. பயிற்சியின் ஒரு பகுதியாக இலவச பாடவாரியான தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு தேர்வுகளின் முன்னேற்றம் மதிப்பீடு செய்யப்படும். இப்பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் studycricelevnr@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம், அல்லது விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தை நேரடியாக அணுகி தங்களது விருப்பத்தினை தெரிவிக்கலாம். எனவே விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1969 கலகற்றல் இதுவரை நீங்கள் கேட்ட சேவை செய்திகள் நிறைவு பெறுகிறது.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வெளியிட்ட பல்வேறு அறிவிப்புகளும், அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பும், பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வெளியிட்ட அறிவிப்பும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் 3,16,000 மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக ஒரு ஆண்டிற்கு 360 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அவர் கூறினார். விதி 110 கீழ் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வெளியிட்ட அறிவிப்புகளிலும் பல்வேறு புதிய திட்டங்களை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகள் கொண்ட உலகத்தரம் வாய்ந்த பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவச மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தருமபுரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் திருநங்கையர்களுக்கான மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும் என்றும், மேலும் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 BSc செவிலியர் மாணவர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்றும், சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் உள்ளிட்ட 14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மண்டல புற்றுநோய் மையங்கள் நிறுவப்படும் என்றும், இதில் முதல்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் 8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் வாகனங்கள் வழங்கப்படும் என்றும், வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் வாகன படியாகவும், சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்ள 25,000 ரூபாய் உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், இதற்காக உரிய சட்ட திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்றார். பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு, திரு ஷாஜஹான், திருமதி விஜயலட்சுமி, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி காரகை கத்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், தாவேக உறுப்பினர்கள் திருமதி சத்யபாமா, திருமதி சிந்து, திரு சண்முகம், திரு சபரி ஐங்கரன், திரு கல்லானை, அமமுக உறுப்பினர் திரு காமராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து ஆகியோர் முதலமைச்சர் விதி 110 கீழ் வெளியிட்ட புதிய அறிவிப்புகளை வரவேற்று பாராட்டி பேசினார்கள். தொடர்ந்து பல உறுப்பினர்கள் இதன் மீது பேசுவதற்கு வாய்ப்பு கேட்ட நிலையில், பெரும்பாலான உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கினால் அவையின் நேரம் போதாது என்று குறிப்பிட்ட பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், ஆளும் கட்சி மட்டுமல்ல மற்ற உறுப்பினர்களில் சிலரும் சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடியவில்லை என்ற மனநிலையில் இருப்பதையும் நான் உணர்கிறேன் என்று தெரிவித்து முதலமைச்சரின் அறிவிப்பை பாராட்டினார். பேரவையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மானிய கோரிக்கையை தாக்கல் செய்யும் நேரத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தாங்கள் கொடுத்திருந்த அவசர கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், இந்த கவன ஈர்ப்பு குறித்து முதலமைச்சரின் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், அங்கிருந்து உரிய பதில் கிடைத்ததும் நாளை இதுகுறித்து விரிவாக விவாதிக்கலாம் என்றும் தெரிவித்தார். இதனை ஏற்க

அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சிறிது நேரத்தில் அவைக்கு திரும்ப வந்து விவாதங்களில் கலந்து கொண்டனர். பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை திமுக உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஐ பெரியசாமி தொடங்கி வைத்து பேசினார். கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், பசுமை வீடுகள் திட்டம், கலைஞரின் கனவு இல்ல திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் சுமார் 800,000 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிராம பகுதிகள் பயன்பெறும் வகையிலான அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் பெயரை இந்த அரசு மாற்றியிருக்கக்கூடாது.

0: என்று கேட்டார். அப்போது இடைமறித்து பேசிய பள்ளி கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், முதலமைச்சரிடம் எல்லா ஆதாரமும் உள்ளது, அதை வெளியிட்டால் நீங்கள் என்ன ஆவீர்கள் என்று கூறினார். உடனே முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுந்து, இங்கே ஆதாரம் கேட்கிறார்கள், கடந்த வாரம் பேரவையில் நிதியமைச்சர் பேசும்போது 3 துறைகளுக்கான ஆய்வுகள் முடிக்கப்பட்டு அது பற்றிய விவரங்கள் என் மேசையில் இருப்பதாக கூறினார். அது உண்மைதான், அத்தனையும் ஆதாரங்களுடன் உள்ளது, அதை எப்போது வெளியிட வேண்டுமோ அப்போது வெளியிடுவேன் என்றார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், மக்களிடம் எப்போது எப்படி என்ன பேச வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த வகையில் நான் பேசியதால் தான் மக்கள் என் மீது அன்பு காட்டி இந்த பேரவையில் முதலமைச்சராக அமர்த்தி வைத்துள்ளனர். இப்போதும் கூட நான் பேசுவேன். வருகிற இடைத்தேர்தலின் போது சிலருக்காவது நல்லது நடக்க வேண்டும் இல்லையா என்று கூறினார். இந்த விவாதத்தில் பேசிய திரு ஐ பெரியசாமி, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி வழங்குவதாக அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டி, இந்த திட்டத்தை நிறைவேற்ற போதுமான நிதி இருக்கிறதா என்பதை சிந்தித்து இந்த அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த், இந்த திட்டத்திற்கு போதுமான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறியதுடன், நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள், முக்கியமாக முதலமைச்சர் மக்களின் தேவை அறிந்து செயல்படுவார் என்று கூறினார். இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய தவிக உறுப்பினர் திரு ரெட்டியார்பட்டி நாராயணன், உரையின் தொடக்கத்தின் போது முதலமைச்சரை வாழ்த்தி பாராட்டி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது முதலமைச்சரிடமிருந்து துண்டுச்சீட்டு பேரவைத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதை பெற்றுக்கொண்ட பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், முதலமைச்சரின் கருத்தை ஏற்று மானிய கோரிக்கை மீது மட்டுமே பேசுங்கள் என்று கூறினார். இதே கருத்தை வலியுறுத்தி பேசிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்றும் துறை ரீதியிலான கருத்துக்களை உறுப்பினர்கள் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய திரு ரெட்டியார்பட்டி நாராயணன், ஐயாவழி பக்தர்கள் ஆண்டுதோறும் மாசி மாதம் 20ஆம் தேதி சாமித்தோப்பு உள்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வழிபாடு நடத்துவதால் அந்த நாளை அரசு பொது விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்றார். களக்காடு நகராட்சி மற்றும் மூலக்கருப்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அவரை தொடர்ந்து பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு வெங்கடாச்சலம், மேட்டூர் நகராட்சிக்கு நிரந்தர ஆணையரை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். காவிரி நீர் மூலம் தஞ்சாவூர், கும்பகோணம், பூம்புகார் வரையில் உள்ள மக்கள் பயன்பெறும் நிலையில் மேட்டூர் நகரில் குடிநீர் பிரச்சினை நிலவுவதாகவும், தற்போது 30 நிமிடங்கள் மட்டுமே அந்நகருக்கு குடிநீர் சப்ளை இருப்பதாகவும் தெரிவித்த அவர், குழாய்கள் அனைத்தையும் புதுப்பித்து அங்கு நாள்தோறும் குறைந்தபட்சம் 3 மணி நேரமாவது குடிநீர் விநியோகம் செய்யுமாறும் வலியுறுத்தினார். தருமபுரி மாவட்டம் உள்பட மாநிலத்தில் உள்ள அனைத்து ஏரிகள், கால்வாய் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்க வேண்டும் என்று பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி கேட்டுக்கொண்டார். மாநிலத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைத்தாலே நமக்கு ஒருபோதும் குடிநீர் பஞ்சம் ஏற்படாது என்றும், விவசாயமும் செழிக்கும் என்றும் அவர் ஆலோசனை தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா பேசும்போது, நந்தன் கால்வாய் திட்டத்தை விரைந்து முடித்திட வேண்டும் என்றும், வீடு கட்டும் திட்டத்திற்கு அரசு அறிவித்துள்ள 5 லட்சம் ரூபாயை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தவிக உறுப்பினர் திரு சுதாகர் பேசும்போது, காட்பாடி பகுதியில் பாலாறு வரை உயர்மட்ட பாலம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும், அந்த பகுதியில் ஏற்கனவே சாலை விரிவாக்க திட்டம், ரயில் பாலம் அமைக்கும் திட்டம் ஆகியவற்றுக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அந்த பகுதியில் சிப்காட் அமைவதற்கு நிலம் கையகப்படுத்தும் முயற்சி நடைபெறுவதால் அந்த பகுதி மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி போராடும் நிலை ஏற்பட்டிருப்பதால் அதனை ரத்து செய்துவிட்டு வேறு இடத்தில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் இன்றைய மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு எஸ் சேகர், திரு எஸ் எம் குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், தவிக உறுப்பினர் திரு ஜெகநாத் மிஸ்ரா ஆகியோரும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களையும் தொகுதி பிரச்சினைகளையும் சுட்டிக்காட்டி பேசினார்கள். இன்றைய விவாதத்தின் போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தரப்பில் பரஸ்பரம் எழுப்பிய குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசியல் ரீதியிலான விமர்சனங்கள் எழுந்தபோது அவ்வப்போது அவையில் கூச்சல் குழப்பமும் அவளியும் நிலவியது. அப்போதெல்லாம் பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு அவையை அமைதிப்படுத்தி வழி நடத்தினார்.
1: இதுவரை சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவாரூர் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் விஜயகுமார்.
2: திருவாரூர் கோட்டத்தில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகளின் குறை தீர்ப்பது தொடர்பான கூட்டம் வருகின்ற 20ஆம் தேதி மாலை 4 மணியளவில் திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தேசிய அளவிலான புள்ளியியல் துறை கணக்கெடுப்பு பணிகளின் ஒரு பகுதியாக அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு கணக்கெடுப்பு மற்றும் விவசாய

0: குடும்பங்களின் நிலை மதிப்பீட்டு கணக்கெடுப்பு ஆகிய கணக்கெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கணக்கெடுப்பின் போது குடும்பங்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் புள்ளியியல் நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதுடன் அவை இரகசியமாக பாதுகாக்கப்படும். எனவே தேர்வு செய்யப்பட்ட குடும்பங்கள் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு தேவையான தகவல்களை துல்லியமாக வழங்கி இக்கணக்கெடுப்பு பணிகள் சிறப்பாக நடைபெற முழுமையான ஒத்துழைப்பு வழங்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவாரூர் அருகே உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி பேசினார். வேகமாக மாறிவரும் உலகில் வாழ்நாள் முழுவதும் கற்றல், புத்தாக்கம் மற்றும் மாற்றத்துக்கு ஏற்ப செயல்படும் திறன் அவசியம் என்று அவர் கூறினார். தேர்வுகள் மதிப்பெண்களை தாண்டி சுய சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் சமூக பொறுப்பை வளர்ப்பதே கல்வியின் நோக்கம் என்று குடியரசு துணைத் தலைவர் தனது பேச்சில் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 பயணத்தில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், நாட்டின் நலனே முதன்மை என்று கூறினார். போதையில்லா சமுதாயம் அமைய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கேட்டுக்கொண்டார். திருவாரூர் மாவட்டத்தில் போதிய மழை இல்லாதது மற்றும் ஆறுகளில் தண்ணீர் வராததால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி முற்றிலும் கேள்விக்குறியாகிவிட்டது. மேலும் வருகின்ற சம்பா சாகுபடியை மேற்கொள்ள விவசாயிகள் ஆர்வமாக உள்ள நிலையிலும் ஆறுகளில் தண்ணீர் வராததால் அவர்கள் வேதனையடைந்துள்ளனர். மேலும் மழைப்பொழிவும் இல்லாததால் கடுமையான வெப்பமான சூழ்நிலையே நிலவுகிறது. வழக்கமாக கோடைக்காலம், அக்னி நட்சத்திரம் போன்ற காலங்களில்தான் இது போன்ற வெப்பம் காணப்படும் என்று பொதுமக்களும் விவசாயிகளும் கருத்து தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் 50% விவசாய நிலங்களுக்கு மேல் சம்பா சாகுபடி செய்வது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த ஆண்டு தண்ணீர் வரத்துக்கான அறிகுறி எதுவும் இதுவரை தென்படாததால் இந்த சம்பா சாகுபடி குறித்தும் தற்போது சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்திய அரசு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் தஞ்சாவூர் கள விளம்பரத்துறை சார்பில் மன்னார்குடியில் 2 தினங்கள் முகாம் நடத்தப்பட்டது. ஆதார் சேவை மையம் உள்ளிட்ட சேவைகள் இந்த முகாமில் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பல்வேறு விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த முகாமை ஒட்டி நடத்தப்பட்ட சிறப்பு ஆதார் முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொண்டனர். இது குறித்து பயனாளி ஒருவர் கூறும்போது,
1: என்னோட பேரு வந்து விஷ்ணு பிரியா. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம்ல இருந்து இங்க ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தினாங்க. அதுல வந்து இங்க ஆக்சுவலி ஆதாருக்கு முகாம் போட்டிருக்காங்க. என் குழந்தைக்கு ஆதார் எடுக்கிறதுக்கு அங்க எங்கன்னு அழையாம இங்க வீட்டு பக்கத்திலேயே நாங்க வந்து எடுத்துட்டோம். எங்களுக்கு இது ரொம்ப சௌரியமா இருந்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மேல வீதியில முகாம் போட்டிருக்காங்க.
0: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு துவக்கப்பட்ட ரயில்வே பாதைக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த ரயில் பாதை பணிகள் துவக்கப்பட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை பட்டுக்கோட்டை, காரைக்குடி, ராமேஸ்வரம் போன்ற நகரங்களுடன் எளிதில் இணைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் கமலாம்பாள் ஆடிப்பூர தேர் திருவிழா மற்றும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள செங்கமலத்தாயார் ஆடிப்பூர தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதேபோல மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் ஆடி மாதத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடுகள், சுவாமிக்கு வளையல் அலங்காரம், தேர் திருவிழா ஆகியவை நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள முன்னாவல் கோட்டை சோனாப்பேட்டை பெரியார் நகரைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் மும்முனை தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார். அவருக்கு கிராம மக்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது.
2: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் விஜயகுமார்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சூமி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த பயிற்சி தகவல் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய திருமதி திரௌபதி முர்மு, அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் முடிவுகளை மிகுந்த பொறுப்புடன் எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மனிதாபிமானத்துடன் மக்கள் பணியை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நாட்டில் 4 ரயில்வே திட்டங்கள் மற்றும் ஒரு நெடுஞ்சாலை திட்டத்தை மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மேற்கு வங்கம், ஒடிஷா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களின் 8 மாவட்டங்களில் பல்தட ரயில்வே திட்டங்களை மேற்கொள்வதற்கு 13,041 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். காரக்பூர் பத்ரக் இடையே 4 வழித்தடமும், பத்ரக் ஹரிதாஸ்பூர் இடையே 4 வழித்தடமும், கும்முடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடமும், கட்டக் பாரதீப் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் ரயில்வே கட்டமைப்பில் 410 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடங்கள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2030-31 ஆண்டிற்குள் இந்த திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றப்படும் என்றும், இத்திட்டங்களுக்கான மொத்த செலவு 9,450 கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த புதிய வழித்தடங்கள் ரயில்வே போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும், பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து சேவைகள் விரிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக அமைக்கப்பட உள்ள பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் மூலம் 6,448 கிராமங்களில் உள்ள 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுவர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்தில் நெடுஞ்சாலை எண் 22 முசாஃபர்பூர் சீதாமடி சோன்பர்சா இடையே 82 கிலோமீட்டர் தூரத்திற்கு நவீன தரத்திலான 4 வழிப்பாதை அமைக்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, மேற்குவங்க மாநிலங்களில் கொண்டுவரப்பட உள்ள 4 பன்னடுக்கு ரயில்வே திட்டங்கள் சரக்கு போக்குவரத்து மற்றும் லட்சக்கணக்கான மக்களின் பயணத்திற்கு ஆதாரமாக விளங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள ரயில்வே திட்டங்கள் குறித்து தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் என்றும் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் முதலமைச்சர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களும் தென்மண்டல குழுவில் இடம்பெற்றுள்ளன. மாநிலங்களின் முதலமைச்சர்கள் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 2 மூத்த அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தில் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சமர்ப்பிக்கும் கோரிக்கைகளை மாநில தலைமைச் செயலர்களின் நிலைக்குழு ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டீம் பாரத் கூட்டுறவு தன்னாட்சிக்கு இந்த மண்டல குழுக்கள் வலு சேர்க்கும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பிரதமரின் ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று உயர்கல்வித்துறை மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சுதந்திர தின உரையின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும்.

0: சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி இன்று மும்பையில் மேற்கத்திய கடற்படை பிரிவை பார்வையிட்டார். கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதனையும் மேற்கத்திய கடற்படை பிரிவின் தளபதி வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சியான் ஆகியோருடன் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் கலந்துரையாடினார். இந்த கடற்படையின் பொறுப்புகள், செயல்திறன் ஆகியவற்றை அவர் கேட்டறிந்தார். இந்திய பசிபிக் மண்டலத்தில் தாராளம் மற்றும் வெளிப்படையான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்தியாவும் ஜப்பானும் செயல்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கடற்படை அதிகாரிகளை சந்தித்திருப்பது பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஜப்பான் அமைச்சர் நாளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய விஷயங்கள் குறித்து பேசவிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பு, இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி என்று இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் பயணம் மேற்கொண்ட அவர் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவை சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசும் யூனியன் பிரதேச அரசும் பாதுகாப்பை வலுப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறினார். தேசிய மரபணு தரவு மற்றும் பயோமெட்ரிக் அடையாள கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீது தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் கருத்து தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கும் பெற்றோரிடமிருந்து பிரிந்த குழந்தைகளை மரபணு பரிசோதனை மற்றும் பயோமெட்ரிக் தரவு அடிப்படையில் அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைப்பதற்கு இந்த முறை உதவிடும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. பாரசீக வளைகுடாவின் தென்கரையோர பகுதியில் உள்ள நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கான வசதிகளை அளிக்கக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு பகுதியிலும் நிகழும் ராணுவ நடவடிக்கைகளை தாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலையில் நடைபெற்ற இப்போட்டியின் 5வது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்களை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் கொழும்பில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்சு ராஜாவத், மீராபாய் லுவாங் மைனஸ்நாம், அனேரி கோட்டக், லிஷா பால், தன்வி பாத்ரி, மேதாவி நாகர், ஜியா ராவத் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சிங்க்வீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோத்ராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பல்வழி ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மணி 25 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மா சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் சி ராஜமாணிக்கம் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: இந்த மா சாகுபடி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தோ பர்மா சாகத்தை கொண்டது மேஞ்சிஃபரா இண்டிகா என்று அழைக்கக்கூடிய இந்த மா மட்டும்தான் வந்து விவசாயிகள் அதிகமாக வந்து பயிர் பண்ணி லாபம் பெற்றுட்டு இருக்காங்க. நிறைய ரகங்கள் இருக்கு. அதே போல் எந்த பருவத்தில் நீங்கள் நடணும், பூ பூக்கும், எந்த பருவத்தில் வந்து காய் காய்க்கும், எப்போ வந்து கிடைக்கும், அது மாதிரி எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெப்பமண்டலம் அண்டு மித வெப்பமண்டலம் இந்த ரெண்டு பகுதியெலாம் வந்து நம்ம வந்து மாவை சாகுபடி செய்ய முடியும். நம்ம வந்து வெப்பமண்டலத்தை வந்து அதிகமாக சாகுபடி செய்கிறோம். இதுக்கு மண்ணு நல்ல சரள காடு, இப்ப செம்மண்லேயே வந்து கல்லுக்கல்லா இருக்கலாம் அந்த மாதிரி காடு, நல்ல வந்து செம்மண் கலந்த சாண்டி சாயில் அந்த மாதிரி சொல்றோம்ல, அந்த மாதிரி மண்ணிலையும் நீங்க வந்து மாவை வந்து சாகுபடி செய்யலாம். கன்றுகள் வந்து ரெண்டு மூணு முறையில் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். மாங்கொட்டையை வந்து கிருஷ்ணகிரியிலயோ இல்ல சேலத்திலேயோ வந்து மாம்பழ ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில போயிட்டு அல்போன்சான் அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. அந்த ரகங்கள் வந்து எப்ப பல்ப் இண்டஸ்ட்ரி எடுக்கிறாங்களோ அந்த சமயத்துல நாங்க போய் கொட்டையை வாங்கிட்டு வந்து அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா தோல் இருக்கும், கொட்டையும் தோல் இருக்கும், அவங்க வந்து அந்த பகுதியில் எங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து லோட் பண்ணி எடுத்துட்டு வந்து தோலை வந்து தனியாக பிரித்து எடுத்துடணும். நீண்ட நாளைக்கு வந்து விதையை சேமிக்க முடியாது. வெயில காய போட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து கொண்டு போயிடுவோம். எல்லா இடத்துலையும் வாக்கிய மாதிரி எடுத்துட்டு கொட்டையை ஃபுல்லாக அதில் கொட்டி விட்டுருவோம். கொட்டி விட்டு நாங்கள் வந்து தண்ணி கட்டுவோம், இல்லை வந்து பெட்டு பாடும் போடுவோம். பெட்டு மாதிரி போட்டு அந்த பெட்டில் வந்து நாங்கள் வந்து கொட்டையை போட்டு அது மேலே மண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சிடுவோம். 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே வந்து கொட்டைகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைச்சி வந்து ஃபஸ்ட்டு வந்து காப்பரி கலரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொட்டைகள் வரும். அதுக்கு கீழே வேறு உள்ளே போயிடும். 20 நாள் 30 நாள் கழிச்சு என்ன பண்ணுவோம், அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் நாங்கள் வந்து பாலித்தீன் பையில் போட்டுருவோம். ஒரு பகுதி வந்து மண், ஒரு பகுதி மணல், ஒரு பகுதி வந்து மக்கிய மாட்டுச்சாணம், இந்த மூணையும் கலந்து அதை வந்து பையில் போட்டு வச்சிருப்போம். அந்த பையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கொட்டையும் விற்று உங்களுக்கு வந்து உங்களோட இந்த சீலையும் கொண்டு போய் அதில் போய் நட்டு விட்டுருவோம். நட்டவொடனே பார்த்தீங்களாக்கோ 28 நாள் வளர்ந்த நாற்றை வந்து எடுத்துட்டு ஒரு ஒட்டுமுறை இருக்குது, ஸ்டோன் கிராஃப்டின்னு சொல்லுவோம், இல்லாட்டி எபிகாட்டல் கிராஃப்டின்னு சொல்லுவோம். அந்த டாப்பை வந்து லைட்டாக வந்து நாங்கள் ஸ்பிளிட் பண்ணிடுவோம். ஸ்பிளிட் பண்ணிவிட்டு சயான் வந்து மொதல் போய் எடுத்துகிட்டு வரணும். அந்த தண்டுக்குச்சி எடுக்கிறதுக்கு முன்னால் வந்து தாய் மரங்களை வந்து போய் நல்லா செலக்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து மேலே வலை போட்டு வச்சுருப்போம். அதில் வந்து நல்லா தண்ணி கட்டுறது, உர வைக்கிறது எல்லாமே கரெக்டாக நாங்கள் பார்த்துக்குவோம். ஏன் அப்படின்னா தாய் மரத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த சயான் சொல்லக்கூடிய தண்டுக்குச்சி தான் வந்து ஒட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்போ வந்து நாங்கள் ஒட்டு கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10-20 நாளைக்கு முன்னால் பிரிக்குறின் சொல்லக்கூடிய ஒரு முறையை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். எந்த தண்டுக்குச்சி எடுக்க போகிறோமோ அந்த தண்டுக்குச்சியோட கிளையை வந்து ஃபுல்லாக வந்து இலையை உறுத்து விட்டுட்டு ஒரு 10 நாள் கழித்து வந்து நாங்கள் வந்து அந்த தண்டுக்களை வெட்டிட்டு வந்துட்டு அதை வந்து ஒரு 20 சென்டிமீட்டருக்கு வந்து குச்சி வெட்டிட்டு வந்து அந்த குச்சியை வந்து ஸ்லாண்டிங் கட்டு கொடுப்போம். ரெண்டு சைடுக்குமே ரெண்டு பகுதிக்குமே ஸ்லாண்டிங் கட்டு கொடுத்துட்டு அந்த ஸ்லாண்டிங் கட்டு கொடுத்த பகுதியை வந்து ஏற்கனவே வந்து ரூஸ்டாக்கில் வந்து அந்த ஸ்பிளிட் பண்ணியிருப்போம்ல அந்த ரூஸ்டாக்கில் வச்சு கட்டி இந்த பாலிசி சிப்பு வச்சு நல்லா கட்டி விட்டுருவோம். கட்டி விட்டு மேலே வந்து ஒரு கேப் ஒன்று பாலித்தீன் பேக் ஒன்று போட்டு விட்டுருவோம். அது ஏன் அப்படி போட்டுரும் அப்படின்னா இயற்கையாகவே வந்து ஒரு வெப்பநிலையை வந்து அது வந்து உருவாக்கி கொடுக்கும். அந்த மொட்டுகள் வந்து வளர்ந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும்.
1: இதுவரை மா சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் சி ராஜமாணிக்கம் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
3: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலை தோட்ட பயிர்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். மலை தோட்ட பயிர்களில் பயிர் ரகங்கள், சாகுபடி முறைகள், விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கும் முறைகள், இன்னும் பல தகவல்களை தனது அனுபவத்தின் மூலம் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்கள்.
1: இப்போ மிளகு எடுத்துடுறோம், அதை என்ன மாதிரியான ஒரு சேமிப்பு பண்ணணும்?
2: மிளகு எடுத்தோடனே வந்துட்டு அதை சாக்கில் போட்டு நல்லா கட்டி வச்சுருவாங்க. காய வைக்கிற ப்ராசஸ் இருக்குது. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்துட்டு எப்படி காய வைக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு விதமாக காய வைப்போம் நாங்கள். வெயில் வந்துட்டு அதிகமாக அடிக்கும் போதும் காய வைப்போம், அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்னென்னா, கீழே வந்து காட்டன் துணியை விரித்து அதில் வந்து சரக்கை போட்டுட்டு மேலே ஒரு காட்டன் துணியை விரித்து காய வைப்போம். இதில் ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வெயிலில் காய வைக்க தான் பெஸ்ட்டாக இருந்தது, தவிர மேலே ஒரு காட்டன் துணி போடுறது வந்து பெஸ்ட்டாக கிடையாது. ஆனால் ஏலக்காயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு காட்டன் துணி விரித்து ஏலக்காயை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேயும் ஒரு காட்டன் துணி விரித்து நீங்கள் காய வச்சிங்கன்னா தான் ஏலக்காய்க்கு கரெக்டாக வரும். அது நிறைய நாள் எடுத்துக்கிடும் காய வைக்கிறதுக்கு, இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து மாறாது. நீங்கள் ஓப்பனாக வெயிலில் காய வச்சிங்கன்னா ஃப்ளேவர் வந்து மாறிடும். ஏலக்காய் வந்து ஓப்பனாக நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா சருகு இருக்குது பாருங்கள், இலை சருகு கலரில் போயிடும், அந்த பச்சை கலர் வராது. அதே நீங்கள் காட்டன் வேட்டியை விரித்து அது மேலே ஏலக்காயை போட்டு அதுக்கப்புறம் காட்டன் வேட்டி விரித்து நீங்கள் காய வச்சிங்கன்னா ஓரளவு அந்த க்ரீன் கலர் வந்து இருக்கும்.
1: இப்போ ஏலக்காயிலையுமே வந்து விதைகள் நிறைய இருக்கிறது தான் வந்து நமக்கு நல்ல ஒரு இதுன்னு நினைப்போமா?
2: இல்லை, அது வந்து எப்படின்னா நல்லாணின்ற ஒரு டைப்பு தான் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம். நல்லாணி அப்படின்றது வந்து நாட்டு ரகம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஈல்டு வந்து அதிகமாக கொடுக்குன்னு சொல்லுவாங்க. பட் வந்து ஏலக்காயை பொறுத்த வரையுமே விதைகள் நல்லா இருக்கிறது தான் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. வாசனை தான் அதில் பெஸ்ட்டு. நீங்கள் உரித்து பார்த்து விதையில் வாசனை வரல அப்படின்னா அது வந்து நல்ல ஏலக்காய் கிடையாது. வாசனை வந்து மாறாமல் இருக்கணும். இப்போ ஏலக்காய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் வரை மாறாமல் இருக்கணும். அதே வந்து நம்மளுக்கு மாறிச்சு, ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து கலர் வந்து இதாகிடுச்சு அப்படின்னா அது வந்து நல்ல ஏலக்காய் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே 6mm இருக்குது. இப்போ 6mm அப்படின்றது இந்த துணிக்குண்டாக இருக்குதும்
1: சின்னதாக,
2: அதே மாதிரி 7mm கொஞ்சம் பெருசாக இருக்கும், 8mm பெருசாக இருக்கும், 10, 11, 12mm வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. பட் அதோட ரேட்டும் அதிகம். அதில் வந்து நீங்கள் உள்ளே உரித்து பார்த்தீங்க அப்படின்னா 7 அரிசி வந்து உள்ள இருக்கும், நிறைய இருக்கும். அதே வந்து நீங்க 6mm உரிச்சு பாத்தீங்க 1-2 தான் உள்ள இருக்கும், அந்த மாதிரி தான். ஆனா வாசனை தான் அதுல பெஸ்ட். வாசனையும் கலரும் தான் நம்ம பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுமே தவிர நம்ம வந்து அந்த இது பார்த்தலாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடாது.
1: அது சொல்லும் போதே மணக்கிற மாதிரி அதோட வாசனையே அது எங்க இருக்குன்னு காட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அதோட பருவங்கள் அதுக்குரிய தட்பவெப்பநிலை எல்லாம் எப்படி இருக்கும்?
2: இலக்காயை பொறுத்தவரையுமே பருவங்கள் அப்படின்றது வந்துட்டு நீங்க வந்து வருஷத்துல ஒரு டைம் எடுக்கலாம். ரெண்டாவது தட்பவெப்பநிலையில ஏலக்காயை பொறுத்தவரையுமே வெயிலும் வேணும், குளிரும் வேணும், இது ரெண்டுமே வேணும். வெயிலாக அடித்து தண்ணி இல்லைன்னா வராது, அதே மாதிரி இந்த மிஸ்டா ஃபார்மாக இருந்தாலும் வராது, இது ரெண்டுமே வேணும். அப்போ இந்த ரெண்டுமே எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து தான் ஏலக்காய் பயிரிடுவாங்க. மலைகிராம விவசாயம் அப்படின்றது வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த மண்ணில் இந்த இடத்துல இந்த செடி தான் வரும், அதே மாதிரி இந்த இடத்துல ஏலக்காயை நீங்கள் விளைவிச்சிங்க அப்படின்னா இந்த பக்கம் வெயில் வரும், இந்த பக்கம் மிஸ்ட்டும் வரும், இந்த இடத்துல போடுங்கன்னு அவங்க சொல்லி தருவாங்க. அப்போது அவங்கக்கிட்ட ஒவ்வொன்றையும் நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் பண்ணுவோம். வெயில் வந்து இப்படி சரிவாக தான் வரும், அப்போ சரிவாக வரும்போதும் இந்த இடத்துல நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து வெயில் வந்து மாறும், அப்போ மாறும் பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நம்ம வந்து அந்த இடத்த தான் நம்ம தேர்வு பண்ண முடியும். எல்லா இடத்துலையுமே எல்லா பயிரையும் மலை கிராம விவசாயத்தில் வந்து போட முடியும்.

0: முடியாது. ஆனால் வந்து அவங்க தேர்வு பண்ணி சொல்கிற இடம் வந்து என்றைக்குமே ஃபெயிலியர் ஆகாது, அந்த இடத்துல வருவோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லிடுவாங்க.
1: பூர்வீக குடிகள்னால அவங்களுக்கு அந்த ஒரு பக்குவமும் அந்த ஒரு இதுவும் தெரியும். இப்போ ஏலக்காயை பொறுத்த மட்டும் எத்தனை மாதங்களில் வருது, செடியாக போடுவீங்களா இல்லை ஒரு செடியே வந்து எத்தனை வருடங்களில் நம்ம அதை பராமரிக்க முடியும்?
0: ஏலக்காய்க்கு வந்து கட்டை தான் இது பண்ணுவாங்க, அது வந்து உள்ளே வச்சிருவாங்க. உள்ளே வச்ச உடனே அது மேலே செடி மாதிரி வரும், அந்த செடியில் தான் அந்த காய் வந்து வரும், பச்சை கலரில் வரும். அந்த காய் வந்துட்டு எப்படின்னா ஒரு வர்றதுக்கு வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் அந்த மாதிரி ஆகும், அதோட இது பொறுத்து, அந்த மண்ணுடைய சத்துக்கள் நம்ம போடுற சத்துக்களை பொறுத்து அது வந்து வரும். வந்தோம்னா அதை வந்து நம்ம காய் வந்து பெருசாக இருக்குன்னு மட்டுமே பார்த்து அதை பிடுங்கக்கூடாது, காய் வந்து வளர்ச்சியாக இருக்கான்றதையும் பார்க்கணும். அதை அந்த ஊர் மக்கள் வந்து பார்ப்பாங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஈல்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, செகண்ட் நாள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காயை வந்து நல்லா தொட்டு அமைக்க பார்ப்பாங்க. அப்போ அமைக்கி பார்க்கும் பட்சத்தில் கை வந்து உள்ளே போகல அப்படின்னா அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே வந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உட்காந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியான விஷயமா தெரியாது, ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா அவங்க சொல்கிற ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு புரியும். மிளகை பொறுத்த வரைக்குமே மிளகு இப்போ கீழே இருக்க கொடியிலெல்லாம் பிடுங்கிடுவாங்க, ஆனால் சில்வர் ஓக் மரம் ஏறணும், சரிவான இதில் கூட ஏணியை போட்டு ஏறுவாங்க. சரிவான இதில் ஏணியை உள்ளே போட்டு அதில் ஏறி அந்த மரத்துலேருந்து முடிஞ்சளவு பறிப்பாங்க. அப்படி பறிக்க முடியும் அப்படின்னா துணி கட்டி விட்டுருவாங்க, அதுவாக பழுத்து விழுகிறவரை அந்த துணியையும் அவங்க தான் எடுத்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. 6 மந்த்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஈல்டு எடுத்துடலாம். பருவம் பார்த்தா வந்துட்டு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். இப்போ மிளகு முடிஞ்சால் அதுக்கடுத்து நீங்கள் ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம். அந்த வெயில் கால பருவம், அந்த வசந்த காலம், வெயிலும் மழையும் சேர்ந்த
1: பருவங்கள் மாதிரி
0: சேர்ந்த பருவம், அதில் தான் ஏலக்காய் போடுவாங்க. அது அவங்களுக்கு தெரியும். எனக்குமே வந்துட்டு அந்த வெயில் கால பருவம் அப்படின்றத வந்துட்டு மிளகு முடிஞ்ச உடனே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விதைச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிடுவோம்.
1: இப்போ ஒரு ஈல்டு முடிஞ்ச உடனே அதை செடியை மாற்றிடணும்.
0: ஆமாம், எடுத்துருவாங்க. கட்டை வந்து வரும் அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் லேண்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து எடுத்துகிறதா நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் அது வந்து திருப்பி வந்து மழை வாழைப்பழத்தில் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து இதை நாங்கள் வந்து சொல்ல முடியாது, எடுத்துருங்கன்னு தான் சொல்லுவோம். நாங்கள் காஃபியுமே நான் அப்படி தான் சொல்லுவேன். ஒரு செடி இருக்குது அப்படின்னா அதை எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அடித்து அதுலேருந்து வாங்க முடியுமோ அவ்வளோ தூரம் தாங்க முடியும். வருஷம் பூரா எனக்கு குடு அப்படின்னா அது கொடுக்காது.
1: பொதுவாக எத்தனை வருடங்கள் தாங்கும் ஒரு காஃபி?
0: காஃபி அப்படின்னா ஒரு ஒரு செடி வச்சோம் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் 2 இயர்ஸ் அவ்வளோதான் ஈல்டு. அதுக்கப்புறம் வேற எதுவும் வச்சு விடுங்க, எடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு செடியிலேருந்து ஈல்டு எடுக்க முடியாது, எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நாங்கள் வச்சு விட்டோம். அதில் வந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு 10 வருஷம் எனக்கு கொடு அப்படின்னா அது கொடுக்காது. அந்த மலை கிராம விவசாயத்தில் அது பொருந்தவும் பொருத்தாது. ஆனால் எங்களை பொறுத்தவரையுமே அந்த கால நிலை பருவம் அப்படின்றது அங்கே வந்து மாறாது, சமவெளி பகுதியில் மாறும். இப்போ மழை இல்லை அப்படின்னா சமவெளி பகுதியில் மழை இருக்காது, ஆனால் அங்கே மழை பெய்யணும்னா அங்கே பெய்யும், வெயில் அடிக்கணும்னா அங்கே அடிக்கும். ரெண்டுக்குமே வந்து மாற்றங்கள் இருக்கும். இப்போ இங்கே மழை பெய்யலை, நான் அங்கே போய் உட்காந்துனா அங்கே மழை
1: பெஞ்சிட்டு,
0: அந்த மாதிரி தான் அவங்க வந்து யோசிப்பாங்க. அப்படி யோசிச்சு தான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் நம்ம பண்ண முடியுமே தவிர இம்மிடியேட்டாக எதுவுமே வந்து பண்ண முடியாது.
2: திரைப்பட பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: நமது மண்ணு முனியும் நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலை தோட்ட பயிர்கள் என்பது குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்கள் வழங்கும் அனுபவ பகிர்வுகள்.
1: இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்றப்போ பராமரிப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த செலவுக்கு ஈடுகட்டி அதுக்குரிய அந்த ஈல்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ஒரு சவாலான விஷயமா இருக்கு?
2: நட்டம் இல்லை, மிளகு விளையாட்டி கூட காஃபியில் வரும், காஃபி விளையாட்டி கூட மழை வாழைப்பழத்தில் வரும், மழை வாழைப்பழம் இல்லைன்னா கூட அதுக்கடுத்து ஏலக்காயில் வரும். இதுக்கு வந்து செலவினங்கன்னு பார்த்தோம்னா அதிகமாக தான் வரும். நாங்கள் ஒரு குதிரையோ ஒரு கழுதையோ பிடிக்கணும், மூட்டையை கட்டியாக அந்த கழுதை மேலே வச்சு குதிரை மேலே வச்சு கீழே வரை இறக்கி கொண்டு வாங்கன்னு சொல்லணும். அப்போ அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் அதுக்கு சாப்பாடு இருக்குது, கூட்டு வரவங்களுக்கு சாப்பாடு இருக்குது, மெயின்டெனன்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுக்க மாட்டோம். கீழே வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்டு காய்ஞ்சு நல்லபடியாக வாடிக்கையாளரை போய் சேர்ந்தா சரி அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் சமவெளி பகுதியில் அது கிடையாது. திண்டுக்கல்ல வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் தான் பண்ணுறோம். என்னென்னா மாங்காய், அதே மாதிரி சப்போட்டா, கொய்யா, உளுந்து, அதே மாதிரி வந்துட்டு காய்கறிகள் எல்லாமே திண்டுக்கல்ல பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு 6-7 ஏக்கரில் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வித ஒரு கஷ்டமும் கிடையாது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பக்கத்தில் இருக்கு, எல்லாமே இருக்குது, அவங்க இது பண்ணிக்குவாங்க. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் வந்து அங்கே போனேன்னா ஒரு 10 கழுதையை திட்டணும், 10 குதிரையை திட்டணும். அதுக்கு வந்து அதை மேய்க்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்து அதை வந்து கொண்டு வரணும்.

0: அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல கேட்பாங்க, இவங்க எங்க இடத்துல இதை கொண்டு போறாங்க, எதுக்காக கொண்டு போறாங்க, அவங்களுக்கு நாங்க பதில் சொல்லணும். ரேஞ்சர் வந்து கேட்டாலும் நாங்க பதில் சொல்லணும். இதெல்லாம் தாண்டி தான் இந்த பண்ணையம் வந்து பண்ணிட்டு இருக்கோமே தவிர, இந்த பண்ணையத்துல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒண்ணுல போனா இன்னொன்னுல வந்துடும், அதான் எங்களுக்கு பிளஸ் பாயிண்ட்.
1: நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு சவால் தான், ஏன்னா அது வந்து அந்த ஈல்டு எடுக்கிறது பெருசு இல்ல, அதை கொண்டு வந்து சரியான இடத்துல சேர்க்கறது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க் தான் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வேலை ஆட்கள் கிடைக்கிறதுன்றது எல்லா இடத்துலயுமே ஒரு சிரமமா தான் இருக்கு, சமவெளி பகுதியினாலும் சரிதான். இப்ப மலைத்தோட்ட பயிர்கள் அந்த மலைப்பகுதிகளில் அதுக்குரிய சரியான வேலைக்குரியவங்க கிடைக்கிறாங்களா?
0: இல்லை மேடம், வேலை ஆட்கள்லாம் கிடைக்க மாட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட பிஸ்னஸில் இப்போ வந்துட்டு ஒரு 10 பேர் என்னோட ஃபார்ம் ஹவுஸுக்கு வேலைக்கு வந்தாங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து ஒரு 20 கிலோ மிளகு எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆளுக்கு 1 கிலோவை கையில் கொடுத்துட்றோம்.
1: விலை ஜாஸ்தியே மிளகு.
0: ஆமாம் சரிங்களா, ஏன் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அடுத்து அவங்க வந்து வேலைக்கு வரணும் அப்படின்றதுக்காக. மேக்ஸிமம் வந்து அவங்க வேலைக்கான சம்பளம் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னா 500 ரூபா 600 ரூபா கேட்பாங்க. நம்ம ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு 800 ரூபா அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து கொடுத்து விட்டுடுவேன். அந்த மாதிரி தான் எனக்கு வேலை ஆட்கள் வருவாங்க.
1: பொருளாக கொடுத்துட்றீங்க நீங்கள்?
0: பொருளாக நான் கொடுத்துருவேன், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி எங்கள் ஃபார்ம் ஹவுஸில் யார் இறங்கி என்ன பிடுங்கிட்டு போனாலும் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து மக்கள் சப்போர்ட் வேணும், அங்கே வேலை ஆட்கள் சப்போர்ட் வேணும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா அவங்க சப்போர்ட் இல்லைன்னா முடியாது. அப்போ பக்கத்தில் ஸ்கூலில் இருக்கவங்க வந்தால் கூட நாங்கள் வந்து ஒரு அன்பாக பேசி தன்மையாக பேசுவோம், ஊர் மக்கள்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு தன்மையாக அன்பாக பேசுவோம். அதனால ஓரளவு எனக்கு வேலை ஆட்கள் வருவாங்க. மற்றபடி வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து ரொம்பலாம் பேசணும்னா வேலை ஆட்கள் வரமாட்டாங்க,
1: கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பொருளாக கொடுத்து அவங்களும் அதை பயனடைஞ்சிக்கிறாங்க, அந்த விலையை வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சியாக இருக்கும், அவங்களும் மேலே சேல்ஸ் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பயிற்சி எடுப்போம். அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா அதுக்கான ஒரு லிங்கேஜ் கொடுப்போம். ரெண்டாவது வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமே அவங்கள பண்ண வைக்கிறதா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்தது. சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மழை வாழைப்பழம் மட்டும் போட்டிருப்பாங்க, மித்த எதையுமே உள்ள கொண்டு வர மாட்டாங்க. அப்போ அவங்க லாஸ் ஆகும் போது நாங்கள் சொல்லுவோம், இப்போ மழை வாழைப்பழத்துல என்ன லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காட்டு பன்றி உள்ள வந்துருச்சு அப்படின்னா 50 மரமா இருந்தாக்குள்ள அடிச்சு தள்ளு போயிடும், கொலை தள்ளு இருக்குது தள்ளலாம் அதெல்லாம் பார்க்காது. ஏன்னா வனவிலங்கு சட்டப்படி நாங்கள் வந்து அதுக்கு வலையும் போட முடியாது, ஏன்னா அது தவறு. அவங்க சொல்லிட்டாங்க, விலங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா மட்டும் விவசாயம் பண்ணுங்க, இல்லாட்டி நீங்கள் பண்ணாதீங்க. மழை வாழைப்பழம் வைக்காதீங்க, காட்டு பண்ணி உள்ளே வருதுன்னா மழை வாழைப்பழம் வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி ஒரு 50 மரம் மழை வாழைப்பழம் போட்டிருந்தானா, 50 மரத்தையும் அந்த காட்டு பன்றி வந்து அடித்து தள்ளிட்டு போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு என்ன லாபமாக கிடைக்கும், நட்டம் தான் கிடைக்கும். அதனால இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு மிளகு ஏலக்காய் இதெல்லாம் போடுங்க, சின்ன சின்ன லெவலில் போடுங்க, அப்புறம் பெரிய லெவலாக கற்கள் இருக்கு பாருங்க, அந்த மலை கிராமத்திலே சில கற்கள் வந்து இருக்கும், அந்த கற்களை வந்து சுத்தி வச்சிருவோம், அதையும் தாண்டி வருது அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எதுவுமே பண்ணாம அந்த கற்களை மட்டுமே வச்சுட்டு அந்த ஃபயர் அப்படின்ற ஒன்று இருக்கும், அந்த ஃபயர் வந்து போட்டு விடுவாங்க. அப்படி போட்டு விடும் பட்சத்தில் விலங்குகள் வந்து வராது, அது அங்கே இருக்கவங்க போட்டால் மட்டும்தான் உண்டு, அங்கே இருக்கவங்க போடலை அப்படின்னா அந்த விலங்குகள் வந்து சேரது தான் செய்யும். அங்கே இருக்கிறவங்க இப்போ மலை கிராமத்தில் இருக்கவங்க வந்து அந்த ஃபயர் போட்டாங்க அப்படின்னா எந்த விலங்கும் வராது, கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு வரத்தான் செய்யும். அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் போய் ஆகணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது.
1: மலைத்தோட்ட பயிர்களை பொறுத்த மட்டும் இது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான், ஏன்னா இதை கடந்து தான் நீங்கள் இந்த விவசாயம்லாம் பண்ணியே ஆகணும்.
2: இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலை தோட்ட பயிர்கள் என்பது குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடியவர் கீதா.
3: காதல் மயக்கத்தில் அவளை இவனும் இவனை அவளும் வர்ணிக்கும் அழகே தனி அழகு.

தொடர்வது வேளாண் தகவல். இன்னைக்கு வேளாண் தகவல் நிகழ்ச்சியில தேக்கு நாவாய் பூச்சி தாக்குதலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தேக்கு கன்றுகளை சுத்தி அதிகமா தண்ணி இருக்கிறப்பமோ, ஆறு அல்லது ஏரி பகுதியில இருக்க தேக்கு கன்றுலயோ நாவாய் பூச்சி தாக்குதலை நம்ம பார்க்கலாம். முதிர்ந்த பூச்சி மற்றும் நிம்ஃப் பருவம் தேக்கு இலைய ஓரளவு பாதிக்கும். இது தேக்கு தண்டு நுனியில இருக்க இலையோட அடிப்பகுதியில தங்கி இலை சாற்ற உறிஞ்சி மரத்தோட வளர்ச்சிய பாதிக்க கூடிய ஒரு தீமை செய்யக்கூடிய பூச்சி. இலைகளின் சாற்ற உறிஞ்சி இலைய மஞ்சள் நிறமாக்கி வளர்ச்சி குன்றி போக செய்யும். இலையோட அடிப்பாகத்திலிருந்து பச்சையத்தை சாப்பிடும். இதனால நுனி இலையெல்லாம் மஞ்சளாகும். பெரும்பாலும் தாக்குதல் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, இருந்தாலும் மர வளர்ச்சி குறையும். இந்த பூச்சியை நாம தொட்டோம்னா துர்நாற்றத்தை வெளியேற்றக்கூடியது, அதனால எதிரிகள் மேல துர்நாற்றத்தை வீசி தப்பிச்சுக்கும். இளம் பூச்சி எல்லாம் வெண்மையா இருக்கும், முதிர்ந்த பூச்சி பழுப்பு நிறத்துல இருக்கும். பெரும்பாலும் இந்தியா முழுவதும் இந்த பூச்சியோட தாக்குதல் இருக்குது. வேப்பங்கொட்டை 5 கிலோ, நாட்டு ரக பூண்டு 1/2 கிலோ, கோமியம் 10 லிட்டர், காதி சோப்பு 100 கிராம். முதல்ல வேப்பங்கொட்டைய உரல்ல நல்லா இடிச்சு வேப்பங்கொட்டை தூளை பருத்தி துணியில கட்டி 10 லிட்டர் கோமியத்துல ஊற விடணும். பூண்ட விழுத அரைச்சு கோமியத்துல நேரடியா கலக்கணும். வேப்பங்கொட்டையோட சாறு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கோமியத்துல கலந்துரும். 2 நாளுக்கு அப்புறம் வடிகட்டி கரைசல எடுத்துக்கணும். காதி சோப்பை முதல் நாளே பொடி பொடியா நறுக்கி ஊற வைக்கணும். சோப்பை தண்ணியில நல்லா கரைச்சிட்டு அதை வேப்பங்கொட்டை கரைசலோட கலக்கணும். இப்போ வேப்பங்கொட்டை கரைசல் தயார். 10 லிட்டர் தண்ணியோட 1 லிட்டர் வேப்பங்கொட்டை கரைசலை கலந்து பயன்படுத்தலாம். சாயங்காலம் 3 மணிக்கு மேல தெளிக்கிறது நல்லது. காலையில கரைசல் அடிச்சோம்னா வேப்பங்கொட்டை கரைசல்ல இருக்க ஆல்கலாய்டு சூரிய ஒளியில அழிஞ்சு போயிடும், அதனால பலன் குறைஞ்சு போகும். வேப்பங்கொட்டை கரைசல சாயங்காலம் அடிக்கும் போது அதுல இருக்க ஆல்கலாய்டு இலையில நல்ல ஒட்டிக்கிறனால வேம்போட கசப்பு தன்மை 2-4 நாள் வரைக்கும் பயிர்ல நீடித்து இருக்கும். கரைசல அவ்வப்போது புதிதா தயார் செஞ்சு பயன்படுத்துறது தான் நல்லது, அப்பதான் கரைசல் வீரியமா இருக்கும். இது மிகச்சிறந்த பூச்சி விரட்டியா செயல்படும். வேம்போட வாசனைக்கு பூச்சி பயிரை தாக்காது. வேம்போட கசப்பு சுவையால பூச்சி பயிரோட இலைய சாப்பிடாது. அப்படி சாப்பிட்டாலும் பூச்சியோட வயிறு மந்தமாயிடும். தொடர்ந்து சாப்பிட்டா பெண் பூச்சி முட்டையிடுறது மந்தமாகும். வேளாண் தகவல் கேட்டோம்.

வேளாண் பழமொழி சிந்தனை. புற்று கண்டு கிணறு வெட்டு. விடை பெருமன். கொப்பரை தேங்காயில் பூஞ்சானத்தை கட்டுப்படுத்த ஒரு டன் கொப்பரை தேங்காய்க்கு 2 லிட்டர் கொப்பரை கவசம் தேவைப்படும். விடை பெருமுன் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். இன்று 8:05 அடுத்த நிகழ்ச்சியாக மதுரத்தன்றல் நிகழ்ச்சி உளம் வர காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2002

29 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சாலை பணிகள் தரமாக நடைபெற வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். தமிழகத்தில் 27 தடுப்பணைகள் 206 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். 6 மாவட்டங்களில் 9 அணைக்கட்டுகள் 97 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும். 5 மாவட்டங்களில் 13 கோடி ரூபாய் செலவில் 6 பகிர்வு அணைகள் கட்டப்படும். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கு முன்பு ஒப்பந்தப்புள்ளிகள் கோராமல் பணிகள் நடைபெற்றதா என்றும் வினவியுள்ளார். இதுதொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்கள் முன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தங்கள் கட்சி அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்று கூறினார். காவிரியில் தமிழகத்திற்குரிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் தமிழக அரசு உயர்த்தியுள்ளது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் அளவுக்காவது உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளையோரின் ஜனநாயக உரிமைகளை தமிழக அரசு பறிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள கல்வி நிறுவனங்களின் மாணவர் பேரவை தேர்தல்களை உடனடியாக நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாள்தோறும் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கோரியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா சற்றுமுன் வரை 5-3 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் கனடாவின் வென் யூ ஜாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும், இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ருவ் கபிலா டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் பிரிவில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காலையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். மதுரத்தென்றல்
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த

பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது மதுரை தென்றல். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை. மதியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இது நம்ம ஏரியா. இன்றைய இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில நட்பு குறித்த உரையும் இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை குறித்த உரையும் தாங்க கேட்க இருக்கோம். முதலாவதாக நட்பு குறித்து உரை வழங்க வராங்க பவித்ரா.
2: இந்த உலகத்துல நட்பின் மேல நம்பிக்கை இருக்கிற மனிதர்கள் ரொம்ப அதிகம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் சந்தோஷம், துக்கம், வெற்றி, தோல்வி இது எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கு அப்படின்னா அது நட்பை தவிர்த்து வேற எதுவும் நம்மளால சொல்லிட முடியாது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல நண்பன் கண்டிப்பா இருப்பான். நட்புங்கிற உறவு எதிர்பாராத நேரத்துல எதையும் எதிர்பார்க்காம நம்ம எதிர்பாராத விஷயங்களெல்லாம் நமக்கு செய்யும். தீபாவளி பலகாரத்துல இருந்து ரம்ஜான் பிரியாணி வர, பள்ளிக்கூட கடைசி வருஷ பெஞ்சில இருந்து தேநீர் கடை இருக்க வர, பள்ளி கல்லூரி வேலைன்னு நட்பு இல்லாத இடம்ன்றது எங்கேயுமே கிடையாது.

கிடையாது. ஒரு நல்ல நட்பு நம்மளோட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கிற காலத்துல மட்டும் இல்லாம நம்மளோட துன்பமான நேரத்திலையும் துணையா இருந்து நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுக்கும். ஒரு நல்ல நட்பு நம்மள நல்ல பாதைக்கு கூட்டிட்டு போகும். ஒரு மனிதனோட குணத்தை தீர்மானிக்கிறதுலயும் நட்பு முக்கிய பங்கு வகிக்குது. அதனால நல்ல நண்பர்களை தேர்வு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் நம்ம கூட வந்து நிக்கிறது உறவுகளையும் தாண்டி நட்பு அப்படின்றது நம்ம யாராலையும் மறுக்க முடியாத ஒண்ணு. பள்ளி வாழ்க்கையில உருவாகிற நட்பு நம்மளோட வாழ்நாள் முழுவதும் ஒரு இனிய நினைவுகளா நிலைச்சு இருக்கும். இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல சமூக ஊடகத்துல பல நண்பர்களை உருவாக்குறது ரொம்ப சுலபமான விஷயம். ஆனா உண்மையான நட்புங்கிறது நேரில் சந்திச்சு அன்பை பரிமாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாவும் உறுதுணையாவும் உதவியாவும் இருந்துக்கிறதுலதான் உறுதியாகுது. இப்படி உருவாகிற நட்பு தான் சரித்திரத்திலயும் இடம் பிடிக்குது, வாழ்நாள் முழுசும் நிலைச்சிருக்கு. நம்ம வள்ளல் பாரியும் கபிலரும் மாறி நட்புங்கிறது இதயங்களை இணைக்கிற பாலம், அன்பை வளர்க்கிற விதை, மனித வாழ்வை வளமாக்குற ஒரு அரிய செல்வம். அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்பேற்பட்ட நல்ல உன்னதமான உறவை அன்போட நேர்மையோட பேணி பாதுகாத்து எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். நன்றி.

0: இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை உரை வழங்க வராங்க எஸ் ராதா அவர்கள்.
1: வணக்கம் இளைஞர்களே. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் சாதனையாளராக முடியாதா? அதுவும் ஒரு பெண் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் சாதிக்க முடியாதா? அதை மாற்றி காமித்தவர் சாதித்தவர் ஜாஸ்மின் பானு. ஒரு தொழில் முனைவோராக பெண் சாதனையாளராக உருவெடுத்தவர். தூத்துக்குடியை சேர்ந்த ஜாஸ்மின் பானுவுக்கு தசை நலிவு நோய், மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அரிய வகை பாதிப்பால் சர்க்கரை நாற்காலியே வாழ்க்கையானது. உடல் அளவில் பெரும் சவால்கள், சமூகத்தின் ஏளன பேச்சுக்கள் என எல்லாமே அவருக்கு எதிராக இருந்தது. ஆனால் அவர் முடங்கிவிடவில்லை. தனக்கு நேர்ந்த சோகம் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வரக்கூடாது என்று நினைத்தார். முறையான தொழில்நுட்ப கல்வியை கற்று JCZ டிஜிட்டல் என்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தை தொடங்கினார். உடல் என்பது ஒரு கருவி மட்டுமே, உண்மையான உழைப்பும் திறமையும் நமது எண்ணங்களில் தான் உள்ளது. பச்சாதாபத்தை அவர் மறுத்தார். யாரும் அவர் மேல் பரிதாபப்படுவதை அவர் விரும்பவே இல்லை. மற்றவர்கள் தன் மீது பரிதாபப்படுவதை ஜாஸ்மின் ஒருபோதும் அனுமதித்ததும் இல்லை. நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதால் என் நிறுவனத்திற்கு வர்த்தகம் தராதீர்கள், என் நிறுவனத்தின் சேவையின் தரம் சிறப்பாக இருந்தால் மட்டுமே எங்களை தேர்ந்தெடுங்கள் என்று வாடிக்கையாளர்களிடம் கம்பீரமாக கூறக்கூடியவர். மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலியை தாண்டி கணினி திரை, அதாவது கம்ப்யூட்டர் ஸ்கிரீன், ஒரு புதிய உலகத்திற்கான கதவை திறக்கிறது என்பதை இவர் தொடர்ந்து பல மேடைகளில் வலியுறுத்தி வருகிறார். இன்று JCZ டிஜிட்டல் நிறுவனம் பல உள்நாட்டு மற்றும் சர்வதேச வாடிக்கையாளர்களுக்கு தன் டிஜிட்டல் சேவைகளை வழங்கி வருகிறது. ஒரு சாதாரண கிராமப்புறத்து பின்னணியில் இருந்து வந்து அரிய வகை உடல்நல பாதிப்பையும் கடந்து இன்று பலருக்கு வேலை வழங்கும் முதலாளியாக உயர்ந்திருக்கும் ஜாஸ்மின் பானு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கடத்த விரும்பும் செய்தி இதுதான். உங்களுக்கு பாதகமாக இருக்கும் சூழ்நிலைகளை நினைத்து முடங்கி விடாதீர்கள். உங்களிடம் இருக்கும் ஏதோ ஒரு தனித்துவமான திறமையை கண்டறிந்து அதில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். உலகம் உங்களுக்கான வழியை திறக்கும். இன்று அவர் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோர், ஆண்டர்ப்ரூனர். அது மட்டுமல்லாமல் தன் நிறுவனத்தில் பல மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வழங்கி அவர்களின் வாழ்விலும் ஒளியேற்றியுள்ளார். முடங்குவது உடல்தானே தவிர நம் எண்ணங்கள் அல்ல என்பதை உலகுக்கு நிரூபித்தவர் ஜாஸ்மின். அதே போல்தான் நாமும். எப்பவுமே நம்மளை பற்றி ஒரு நெகட்டிவ் தாட், ஒரு எதிர்மறை எண்ணங்களை இருப்பதை விட்டு உண்மையில் நாம் முன்னேற வேண்டுமென்றால் பாசிட்டிவான தாட், பாசிட்டிவ் வைப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் அதை எப்படி நாம் கடந்து வெற்றி பெற வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இதை நாம் செய்ய முடியும், நீங்கள் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இது நம்ம ஏரியா நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி ஸ்ரீநாத். நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

தவள சோறு எட்டி எருமை எருமை பால் தூக்கு மரத்துல துணிய கட்டி தொப்பி போட்ட பேயி வந்து கூப்பிடுது குழவுடுது. தங்கம் அவனை பயப்படாது, செல்லம் அவனை பயப்படாது, ஆதி கொடியே பயப்படாது.

0: From a large number of villages, Prakash Das for Akashvani News, Bhubaneswar.
1: The Indian Meteorological Department has issued an orange alert for very heavy rainfall over Chhattisgarh, eastern Madhya Pradesh and western Uttar Pradesh for tomorrow. Iran's Armed Forces Chief of Staff, Major General Ali Abdullahi, has warned countries along the southern shores of the Persian Gulf against assisting or facilitating U.S. military forces, saying Tehran is closely monitoring activity at regional military bases. Mr. Abdullahi said the presence and deployment of U.S. military aircraft at these bases could not take place without the knowledge of the host countries. U.S. President Donald Trump, meanwhile, said no talks with Iran were underway or scheduled, while the Pentagon is evaluating its military footprint in West Asia with a view to reducing its presence. On to sports. In hockey, India registered a comprehensive 5-3 victory over arch rivals Pakistan in the final Pool D encounter of Men's FIH World Cup at Amstelveen in the Netherlands today to qualify for the second round. The defeat ended Pakistan's campaign in the group stage. India registered a commanding 165-run victory over hosts Sri Lanka in the first test in Gala today to take a 1-0 lead in the two-match series. Sri Lanka, chasing 372 for victory, were bowled out for 206 during the post-lunch session on the fifth and final day. Indian left-arm spinner Manav Sutar was the architect of India's victory, taking 6 wickets in the second innings to finish with a maiden 10-wicket match haul in only his second test. The 24-year-old also became the youngest Indian spinner to take 10 wickets in an overseas test. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves 5 infrastructure projects worth over 13,000 crore rupees, clears 4 railway multi-tracking projects across 4 states, also gives nod to widening of National Highway 22 in Bihar. Road Transport and Highways Minister Nitin Gadkari says high quality and cost effective infrastructure top priority, says centre will review subcontracting norms. US Ambassador Sergio Gore hails steps taken by centre and Jammu and Kashmir governments to improve security in the Union Territory. President Draupadi Murmu calls for accurate, credible and citizen-centric government communication in social media era. Iran warns Gulf nations against facilitating U.S. military operations. India beat Pakistan 5-3 to qualify for second round of Men's FIH Hockey World Cup in the Netherlands. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
5: ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கம், அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஈடுபட்டு இன்னைக்கு சைக்கிள்ல வந்து பயணிக்கக்கூடிய நிறைய பேரை இந்த சென்னை மாநகரத்திலேயே வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு நல்லது அப்படின்றத அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஞாயிறுதோறும் இந்த போதையில்லா இந்தியா அப்படின்ற இயக்கம் வந்து ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. இப்போ இந்த 100 வார கால செயல்திட்டம் சொல்றோம் இல்லையா சார், வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற ஒரு இலக்கை அடையறதுல வந்து தொழில்துறை, விவசாயிகள், பெண்கள் இவங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு வந்து முக்கிய பங்கு இருக்கோ அதே அளவுக்கு இளையோருக்கும் இருக்குது அப்படின்றது தான் நம்ம அரசனுடைய நிலைப்பாடு. அதனால தான் வந்து இளையோர் நலனை கருத்தில் கொண்டு இப்படி ஒரு இயக்கம் அவசியம் அப்படின்னு முன்னெடுத்திருக்காங்களா சார்?
6: நிச்சயமா, போதைப்பொருள் பயன்பாடு அப்படிங்கிற ஒரு டிமோகிராஃபிக்குள்ளே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யாரையெல்லாம் பாதிக்கிறது விவரமாக பல்வேறு புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இப்போ நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களை அது அதிகம் பாதிப்பதில்லை. அவர்களுக்கு வேறு சிக்கல்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு வேறு விதமான மேபி பழைய பழக்கங்கள் ஏதேனும் இருக்கலாம். அதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்து பழக்கங்களை அவர்கள் வந்து இன்றைக்கும் வந்து பின்பற்றி இருக்கலாம், அல்லது அதை விட்டுவிட்டு வெளியே வந்திருக்கலாம். வாழ்க்கை கவலைகள் வேறையாக இருக்கலாம், அதெல்லாம் முற்றிலும் மாறும். அப்போ இந்த ஏஜ் வாரியாக பிரித்து பார்த்தீங்கன்னா இதில் குழந்தைகள் விட்டுருங்க, அவங்கெல்லாம் ஒரு 15 வயசு வரைக்கும் கூட பெரும்பாலும் அவங்களுக்கு தெரியலை அப்படின்னா 16-17 வயதுலேருந்து ஆரம்பித்து படிப்படிப்படியாக இது ஒரு 35-40 வயதுக்குட்பட்டவர்கள் தான், இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க தான் அதிகமாக இந்த போதைப்பொருள் பயன்பாட்டுக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க. அப்போ அவங்கள எது வந்து அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னா, அவர்களுக்கு

0: கற்பனைகள் வந்து நிறைவேறாமல் போகும்போது, அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும்போது, அப்போ இயல்பாகவே அந்த மாதிரியான சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போது இந்த என்டையர் ஸ்பெக்ட்ரமில் இந்த ஒரு 15-20 வயசுலேருந்து ஆரம்பித்து 40 வயசுக்கு உட்பட்டவங்க தான் இதில் பெரும்பாலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்கள நாம் எப்படி மீட்கிறது, அதுதான் இந்த 100 வாரத்தினுடைய முயற்சியினுடைய நோக்கமாக தான். அப்போ என்ன, அவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு தன்னம்பிக்கையை முதல்ல கொடுத்து தைரியமாக நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணலாம், உங்களுடைய ஆர்வங்களை ஃபேஸ் பண்ணலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும். இன்னொன்று, இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், 4 பேரை பழக ஆரம்பிக்கும் போது 4 பேரோட நீங்கள் வந்து ஓடுறீங்களோ இல்லை என்ன பண்ணுறீங்களோ அப்படின்னும் போது ஒரு 4 விதமான சிந்தனைகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும், வேறு வேறு விதமான வாய்ப்புகள் வந்து சேரும், வேறு வேறு விதமாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வுகள் வந்து சேரும். அப்போ நீங்களே உங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதை விட 4 பேரோட பழகும் போது உங்களுக்கு கூடுதலான ஒரு யோசனைகள் வந்து சேரும் போது நீங்களே உங்களுடைய ஒரு சிக்கல்களிலிருந்து வெளிவதற்கான நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த ஏஜ் குரூப் காரங்களை மையப்படுத்தி தான் இந்த மொத்த முயற்சியுமே மேற்கொள்ளப்படுகிறது. அதன் மூலமாக அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு அவநம்பிக்கைகளை கைவிட்டு விட்டு இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கான ஒரு தேவையை அல்லது அதற்கான ஒரு இடம் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பது தான் இந்த 100 வாரத்தினுடைய முயற்சியினுடைய நோக்கமாக தான்.
1: நிச்சயமாக சார், இளையோர் பற்றி பேசும்போது அவங்களுக்கான பாடத்திட்டத்திலேயே வந்து இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தப்படணும் அப்படின்றதையும் வந்து அரசு வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. பள்ளி கல்லூரி பருவத்திலிருந்தே வந்து பாடத்திட்டங்களில் போதைப்பொருள் ஒழிப்பு அப்படின்ற விஷயத்தை முன்னெடுக்கணும். அதே மாதிரி ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் சரி, மாணவர்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வை வந்து போதிய அளவு ஏற்படுத்தணும் அப்படின்றதும் ஒரு அறிவுரையாக தான் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
0: இதில் இன்னும் நுணுக்கமாக அதை பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு போதைப்பொருள் பழக்கத்தினுடைய ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டேஜ் வந்து அறியா பருவம். அதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான். அந்த பழக்கம் வந்து என்னென்னா, அந்த சுவை பிடித்து விட படிப்படியாக அதிலேயே வந்து அவர்கள் ஈடுபட ஆரம்பிக்கிறார். அதுதான் அடிக்ஷன் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களை கொண்டு போகுது. அப்போது நாம் வந்து எங்கேருந்து இதை தொடங்க வேண்டியிருக்குன்னா, பள்ளி பருவத்திலேயே நீங்கள் வந்து இந்த சுவைக்கு நீங்கள் அடிமையாகி விடாதீர்கள், இந்த தேவைக்கு அடிமையாகி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம அது குறிப்பாக அந்த இளையோர் மத்தியில் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது அந்த இடத்துல அது வெறும் பாடத்திட்டமாக இருப்பது மட்டுமல்ல, அது வந்து ஒரு வாழ்க்கை கல்வியாகவும் மாற வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குன்னா, இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன, குடும்பத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன, உறவினர்கள் மத்தியில் ஏற்பட்ட அவப்பெயர் என்ன, நீங்கள் வந்து எப்படி சமூகத்தால் கருதப்படுகிறீர்கள், உங்களை எப்படி சமூகம் புறக்கணித்து வைக்கிறது. நிச்சயமாக இப்படிப்பட்ட பல போதை வஸ்துக்களுக்கு வந்து ஆளானவர்களால் ஒரு ஆக்கப்பூர்வமான உற்பத்தி சார்ந்த நபராக மாறவே முடிவதில்லை. அப்போ அந்த உற்பத்தி இல்லாமல் போகும்போது அவர் முடங்கி போகிறார். அவர் எந்த சமூகத்துக்கும் பயனில்லாதவராக மாறுகிறார், சமுதாயம் அதனால் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அப்போ இதுதான் அந்த டைனமிக்ஸ் ஆக்சுவலாக. அப்போது இந்த கல்வித்துறை, குறிப்பாக நீங்கள் பள்ளிக்கல்வியிலும் சரி உயர்கல்வியிலும் சரி, இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் வந்து எப்படி சமுதாயத்திற்கு பயனுள்ள நபராக மாறுவீர்கள், எப்போது மாறுவீர்கள், உங்கள் உடல் ஆரோக்கியமாக மனதும் ஆரோக்கியமாக நீங்கள் விவரம் தெரிந்தவராக செயல்படும் போதுதான் சமுதாயம் உங்களை ஏற்றுக்கொள்ளும், நீங்களும் சமுதாயத்தில் முக்கியமான நபராக மாற முடியும், பங்களிப்பாளராக மாற முடியும், உங்களுக்கான எதிர்காலம் என்பது இப்படி அமையும். அப்போது நமக்கு அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய மொழியே நிச்சயமாக வேறையாக இருக்கிறது. அந்த இடத்துல அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயமே அவர்களுடைய அந்த வயதுக்கே உண்டான ஆர்வத்தினாலும் ஒன்றை முயற்சி செய்து பார்ப்போமா என்று நினைக்கக்கூடியவர்கள் கூட முயற்சி செய்தால் என்ன ஆகும், அல்லது இதற்கு முன்னாடி உதாரணங்களை பாருங்கள், யாரெல்லாம் என்ன விதமான நிலைக்கு வந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் சீரழிந்து போயிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்திருக்கிறது, சமுதாயம் எப்படி அவர்களை நடத்தியிருக்கிறது, அவர்கள் எப்படி சமுதாயத்துக்கு பயனற்றவராக போயிருக்கிறார்கள், அப்போ அவர்களுடைய வாழ்க்கையே எவ்வளவு தூரம் வீணாகி போயிருக்கிறது என்பதையெல்லாம் வாழ்க்கை பாடங்களாக உதாரணங்களாக வகுப்பறையில் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போது இயல்பாகவே நான் இந்த சமுதாயத்தில் முக்கியமான நபராக மாற வேண்டும் என்றால் இவையெல்லாம் செய்யக்கூடாது, இவையெல்லாம் நான் தவிர்க்க வேண்டியவை என்பதை பிள்ளைகள் பள்ளிகளிலேயே கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதைத்தான் நாம் பள்ளியிலிருந்தும் சரி, அதே சமயத்து பட்டப்படிப்பு உள்ளிட்ட இடங்கள்லையும் இந்த வாழ்க்கை கல்வியினுடைய ஒரு பகுதியாக இதையெல்லாம் நிச்சயமாக சொல்லித்தர வேண்டும். அப்போ படிப்படியாக சொல்லித்தர சொல்லித்தர அவர்களுக்கு இது கூடாது, இது செய்ய வேண்டியதில்லை, இது நம்முடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய தொந்தரவாக மாறிவிடும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சதுனாவே போதும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த போதைப்பொருளில் இருக்கக்கூடிய ஒரு சுவை மட்டும் இல்லை, அந்த மயக்கம் ஒன்று இருக்கிறது, அந்த மயக்கத்தில் நிறைய பேர் வந்து அதில் போய் சிக்கிக்கிறாங்க, அதுதான் அடிக்ஷன் அறைக்கும் கொண்டு போய் தான். அப்போ நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியது, இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியவை, இவை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக சீரழித்து விடும்

0: என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதை சொல்வதன் வாயிலாக அவர்களை மீட்டெடுக்க முடியும். அந்த மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியில தான் இன்னைக்கு வந்து அரசாங்கம் இறங்கியிருக்கிறது.
1: நிச்சயமா சார், பாடத்திட்டங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து உதவி புரியுற அதே சூழல்ல இந்த விளையாட்டு, யோகா, கலை, கலாச்சார பயிற்சிகள் எந்த அளவுக்கு இந்த போதை அப்படின்ற தீமையிலிருந்து இந்த இளைய தலைமுறையை விலக்கி வைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
0: அடிப்படையில் இது சிந்தனை. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அதாவது நான் முன்னாடி பேசும்போது அவர்கள்லாம் தனிமையில் இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அப்போ தனிமையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு போதிய சிந்தனை வெளி இல்லை என்று அர்த்தம். அந்த ஸ்பேஸ், திங்கிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து திருப்பி திருப்பி திருப்பி ஒரே விதமான சிந்தனைக்குள்ளே உழண்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ வந்து உழண்டு கொண்டே இருக்கும்போது தாங்கள் செய்வதெல்லாம் சரிதான் போல் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கைக்குள் வந்து அவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். இப்போது இந்த மாதிரியான விளையாட்டு, யோகா, இந்த மாதிரியான அத்தனை விவரங்களும் வரும்பொழுது அவர்கள் வேறு ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ள தொடங்குவார்கள். தங்களுடைய உடலை பற்றியே தெரிந்து கொள்வார்கள், தங்கள் மனதை பற்றி தெரிந்து கொள்வார்கள், தங்களால் இயலக்கூடிய அம்சங்களை பற்றி தெரிந்து கொள்வார்கள். இதற்கு முன்னால் பல்வேறு இந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொண்டவர்கள் என்ன விதமான முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறார்கள் என்ற கதைகளை தெரிந்து கொள்வார்கள். அதுதான் உதாரணங்களாக அவர்கள் முன்னாடி நிற்கும் அப்படின்னும் போது அப்போ அவர்கள் வந்து இந்த விளையாட்டு, கலையாகட்டும், நடனமாகட்டும், ஓவியமாகட்டும், எழுத்து எல்லாவற்றிலும் அவர்களுக்கான ஒரு முற்றிலுமான வேற ஒரு மாற்று இருக்கிறது. அந்த மயக்கத்தை விட இது வந்து ஆக்கப்பூர்வம். அதாவது இதில் ஒரே ஒரு விஷயம்தான், எது ஆக்கப்பூர்வமானது எது அழிவுக்கு இட்டு செல்வது. போதை என்பது அழிவுக்கு இட்டு செல்வது, மற்ற அத்தனையுமே ஆக்கப்பூர்வமானது. அப்போ நீங்கள் வந்து கலை, கலாச்சாரம், விளையாட்டு இது அத்தனையுமே ஆக்கப்பூர்வமானது, மனிதத்திற்கு தேவைப்படக்கூடிய முன்னேற்றத்தை வழங்கக்கூடியது, அல்லது அவருடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது, உடல் நலத்தை பாதுகாப்பது. அப்போ நம்முடைய இந்த ஒரு அத்தனை மாற்று விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கும்போது ஒன்று அவர்கள் சமுதாயத்தோடு ஒருங்கிணைந்து வேலை செய்வார்கள். அப்போது அவர்களுக்கு தாங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவருடைய சிந்தனையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டு, தாங்களும் ஆக்கப்பூர்வமானவர்களாக மாற முடியும். நாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பு செய்ய முடியும். எதிர்காலத்திற்கு வேலை வாய்ப்புகளுக்கோ இல்லை நம்முடைய சொந்த முன்னேற்றத்திற்கோ நாம் அடைய வேண்டிய இலக்கு என்னவோ, வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவோ, அதை பற்றி தெளிவு அவர்களுக்கு கிடைக்கும். நாம் வந்து இந்த போதையினால் நாம் மாட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீரழிப்பதை விட நாம் அடைய வேண்டிய இலக்கு என்பது 40 வயதுக்குள் இதை செய்ய வேண்டும், 50 வயதுக்குள் இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கனவுகளை வளர்த்துக்கொண்டால் அந்த இடத்துக்கு போவதற்கான ஒரு வழிமுறை என்ன, அதற்கான மாற்று வழிமுறைகளை ஒரு கலை, கலாச்சாரம் சார்ந்த, விளையாட்டு சார்ந்த அத்தனை விஷயங்களுமே அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கும், எதிர்காலத்திற்கான துணிச்சலை கொடுக்கும். அப்போ இயல்பாகவே அவர்கள் தங்களுடைய போர்வை போர்த்து கொண்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தனி நபர்கள் வந்து வெளியே வருவார்கள். அப்போ இயல்பாக தங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக்கொண்டு அவர்களால் சொந்தம் நிச்சயமாக முன்னேற முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும்.
1: நிச்சயமா சார், அதாவது பள்ளிகளில் படிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் வாயிலாகவும் இந்த மாதிரியான விளையாட்டு, யோகா, கலை, கலாச்சார பயிற்சிகள் மூலமாகவும் வந்து அவங்களுடைய கவனத்தை போதை பக்கத்திலிருந்து திசை திருப்ப முடியும் அப்படின்னு நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. இளையோருடைய நலன் வந்து நல்லபடியாக இருக்கணும், நம்ம நாடு வந்து நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து அரசு வந்து இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. இதில் வந்து மக்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும் சார்? இன்னும் ஏற்கனவே எப்படி இருக்குது, இன்னும் முனைப்பு காட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் இந்த போதைப் பொருளுடைய தீமையை வந்து வயதான பெண்மணிகள் கூட இன்றைக்கி அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க, இந்த மாதிரி போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி தீமைகள் இருக்குது அப்படின்றத வந்து அவங்களே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு. அப்போது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்குது, இன்னும் எந்த அளவுக்கு முனைப்பு காட்டணும் அவங்க?
0: நம்முடைய சமுதாயத்தில் குறிப்பாக தாய்மார்கள் மத்தியில் இதுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு மிக அதிகமானது. எந்த குடும்பத்திலும் போனாலும் சரி, அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே முதல்ல அவங்களுக்கு வந்து எல்லா விதமான பழக்கங்களையும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியும். நிச்சயமாக முறை தவறி போகக்கூடிய இந்த போதை பழக்கத்திற்கு தங்களுடைய மகனோ அக்காவோ தம்பியோ போவதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவங்க தான் வந்து ஃபேமிலியில் அவனுடைய என்ன சொல்ற ஹெல்த் கார்டன் நம்ம சொல்லுவாங்க, அவங்க தான் குடும்பத்தினுடைய ஒரு ஆரோக்கிய வாசல் அவங்க தான். அந்த ஆரோக்கியத்தை தான் அவங்க தான் அவங்க வந்து பாதுகாவலராக நின்று எது போகணும் எது போகக்கூடாதுன்றெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அப்போது இயல்பாகவே அவர்களுக்கு இது வந்து பிடிக்கவே பிடிக்காது. இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதே கூட அவங்களால தாங்கவே முடியாது. அப்போ என்னன்னா நாம் இன்னைக்கு இன்னி வரைக்கும் நாம் வந்து நம்முடைய போதையில் பெருமளவு நம்மை காப்பாற்றி இருப்பது என்பது இந்த தாய்மார்கள் தான், ஆண் பெண்கள் தான். எல்லா தரப்புலையும் அவங்க தான் வந்து நிச்சயமாக ஒரு தடையாக இருந்து குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். இனியும் சரி, இனிமேலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா பெண்கள் ஒரு மிகப்பெரிய பங்கை இந்த போதையில்லா இந்தியாவினுடைய முயற்சியில் பெரிய பங்கை அவர்கள்தான் ஆட்டப்போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த ஃபேமிலியினுடைய அந்த ஹெல்த் கேர் கேப் கீட்டர்னு சொன்ன மாதிரி அவர்கள்தான் குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கோ கணவருக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ என்ன மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது, அவர்கள் எதனால் வந்து துன்பப்படுகிறார்கள், அவர்கள் என்ன விதமான

0: கவலையோடு வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த கவலைக்கான மூல காரணம் என்ன என்பதை உடனடியாக கண்டுபிடித்து சொல்லக்கூடியவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். அந்த பெண்கள் தான் இனிமேலும் அந்த ஒரு பணியை செய்ய போகிறார்கள். இந்த போதையை தடுப்பது என்பது இன்றைக்கு அவர்கள் கையில் தான் பெருமளவு இருக்கிறது. யோகா இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் நம்ம சொல்வதெல்லாம் மனரீதியான வலிமையை உருவாக்குவதற்கும், இதுல இன்னொரு அடிப்படையான சிக்கல் என்னன்னா அவர்களுக்கு நம்ம வந்து சந்திக்கக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்வது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ அவங்க வந்து உடனடியாக உடைந்து போய்விடுவார்கள். உடனடியாக வந்து வலிமையோடு அதை வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் தெரியாமல் அவர்கள் வந்து இதை மறப்பதற்கான வழியைத்தான் தேடுகிறார்கள். அப்போ நம்முடைய மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு தான் தீர வேண்டும். அதை வந்து தப்பித்து போவது என்பது சாத்தியமில்லை என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த கலை கலாச்சாரம் இந்த மாதிரியான அத்தனை நிகழ்ச்சிகளும் அந்த மன வலிமையை உருவாக்குவதற்காகத்தான் செயல்படுத்தப்படுகிறது. அப்போது என்னென்னா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த விதமான போக்குகளை தங்கள் குடும்பத்தில் யாரிடமேனும் பார்ப்பார்களே ஆனால் அந்த மன வலிமையை உருவாக்குவதற்கான ஒரு பொறுப்பையும் அவர்கள் தான் இன்னைக்கு எடுக்கப் போகிறார்கள். அப்போது இந்த என்டையர் கேமெட்டில் வந்து அவர்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றப்போகிறார்கள். அவர்கள் வாயிலாக அதை தடுப்பது என்பது நிச்சயமாக அந்த குடும்ப பெண்களுடைய கையில் தான் இருக்கிறது. அவர்கள் தான் இதை நிச்சயமாக சாதிக்க போகிறார்கள்.
1: நிச்சயமாக சார், போதைப் பொருளால் என்ன தீமைகள், அது தனி நபர்களை எப்படி பாதிக்குது, ஒரு சமூகத்தை எப்படி பாதிக்கிறது, இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு வந்து என்ன மாதிரியான ஒரு சிக்கல்களை சந்திக்கும், இதையெல்லாம் உணர்ந்து தான் வந்து அரசு வந்து இந்த போதைப் பொருள் இல்லா இந்தியா அப்படின்ற இந்த இயக்கத்தை முன்னெடுத்திருக்காங்க. 100 வார காலம் வந்து செயல்பட போகக்கூடிய இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நல்ல ஒரு முடிவை தரும், நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு நம்பலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி மேடம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசை. சீதா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விஎஸ்கே சக்கரபாணி அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்ஸ அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக டைகர் வரதாச்சாரியார் இயற்றிய அன்னமே எனத் தொடங்கும் வர்ணம், ஆரபிராகம், ஆதிதாளம்.

அடுத்து நன்னு விடச்சி, தியாகராஜர் கீர்த்தனை, ரீதி கவுளை ராகம், மிஸ்ரச்சாபு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் சீதா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விஎஸ்கே சக்கரபாணி அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்ச அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கட ரமணன் அவர்கள் கஞ்சிரா. தொடர்ந்து கமலாம்பாம் பஜரே, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கல்யாணி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சீதா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். விஎஸ்கே சக்கரபாணி அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்ச அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சிரா.

Tata,

0: வாழ தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது நட்சத்திர கீதங்கள். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் அதிகாலை 5:45 வந்தே மாதரம் மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாள் ஒரு குரல் எண் 360. 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நிலவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தியில் மண்வளம் காக்க பசுந்தால் உரப்பயிர்கள் குறித்து விருதுநகர் மாவட்ட விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ஜானகி தரும் தகவல்கள். அதனைத் தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். காலை 7 மதுரத்தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ சைனஸ் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், 8 இளமை அறிவியல் எதிர்காலம் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:15 ஆங்கிலத்து செய்திகள், 8:30 மதுரத்தென்றல், 9 அரங்கிசை, காலை 10 எனக்கு பிடித்த பாடல், 11 மதுரத்தென்றல் மற்றும் 12 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கில செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி உடல் அமைப்பில் எலும்புகளின் பங்கு நேர்முகம் இதில் பங்கேற்கிறார் உடற்கூறியல் மருத்துவர் கலா முத்தரசி அவர்கள். அமைப்பு உமாமினா, படைப்பு தூத்துக்குடி. 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2 ஆங்கில செய்திகள், 2:15 மருத்தன்றால், 2:55 வானிலை அறிக்கை, 3 நமது

0: பகல் ஒலிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் 5:27 மாலை ஒலிபரப்பு துவங்கும். குரலமுதம் 360, 5:30 மதுரை தண்டல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், சின்ன பூவே மெல்லப்பேசு திரைப்படத்திலிருந்து, 6:30 மாலை செய்திகள், 6:40 மதுரை தண்டல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் நின்று சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி மற்றும் 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. அதில் மீன் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் புதுப்பாக்கம் கே அகிலன், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கரவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவருடன் நேர்முகம். படைப்பு சென்னை வானொலியம், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தின்றால், 8:30 நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் ஹோமியோபதி மருத்துவம், பெண்மை சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் மணிகண்டன் அவர்கள். பகுதி 3. 8:45 மதுரத்தின்றால், 9 மணிக்கு அஞ்சல் செய்திகள், 9:15 மதுரத்தின்றால், 9:30 நாடக மலர் ஏஐ கலாட்டா நாடகம், எழுதியவர் ஏ ராமகாந்தி. பங்கேற்போர் சி கீர்த்தி, ஏ அம்பிகா, சுபத்ரா தேவி, எஸ் எம் முத்துகிருஷ்ணன் மற்றும் முத்துச்செல்வம். படைப்பு மதுரை வானொலி நிலையம், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். 10 மணிக்கு நட்சத்திரக்கிரகங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரம், 15 காலை செய்திகள், 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்ட நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியும் நேரத்தில் இனி கேட்கலாம் 11 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய
1: Ashwani, the news read by Reshma Tiwari. The Union Cabinet today approved 5 projects worth over 13,000 crore rupees, including 4 railway and 1 highway project. Briefing media after the meeting in New Delhi today, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said the Union Cabinet, under the leadership of Prime Minister Narendra Modi, has cleared 4 multi-tracking projects of railway covering 8 districts across 4 states of West Bengal, Odisha, Tamil Nadu and Andhra Pradesh. He said, with total estimated cost of 9,450 crore rupees, the projects are scheduled for completion by 2030-31.
2: 5 बहुत बड़े फैसले लिए हैं। पहले 4 प्रोजेक्ट्स हैं जो कि रेलवे के हैं और 5वां प्रोजेक्ट हाईवे का है। पहले 4 प्रोजेक्ट में जो हावड़ा से चेन्नई की रूट है, मेन लाइन है, इस मेन लाइन के क्वाड्रुपलिंग के डिसीजंस हैं और एक है कटक से पैरादीप रेलवे लाइन का क्वाड्रुपलिंग का 3rd and 4th line और 5वां प्रोजेक्ट है मुजफ्फरपुर से सीतामढ़ी होते हुए सोनबर साइड तक ये 4-lane highway बनाने का। टोटल 13,041 करोड़ रुपीज के प्रोजेक्ट्स आज कैबिनेट ने अप्रूव किए।
1: Road Transport and Highways Minister Nitin Gadkari today said the government's foremost priority is to provide high-quality infrastructure while maintaining cost-effectiveness. He emphasized that there can be no compromise on the quality of infrastructure development. Mr. Gadkari was addressing the 4th edition of the Tunnels and Bridges Conference in New Delhi. He said his ministry would review the existing provisions governing subcontracting of highway works to ensure that contractual requirements are strictly adhered to and that responsibility for quality and timely execution remains clearly with the principal contractor. US Ambassador to India Sergio Gore today described the Union Territory of Jammu and Kashmir as an important part of India and said the governments at the center and in the region have taken significant steps to improve security in the Union Territory. The US envoy was talking to media after holding a meeting with Jammu and Kashmir Chief Minister Umar Abdullah at his residence in Srinagar. Chief Minister Umar Abdullah said the meeting focused on India-US relations and areas where the United States can engage with Jammu and Kashmir. India's young sensation Ayush Shetty has expressed happiness after securing a second round victory in the men's singles event at the BWF Badminton World Championships in New Delhi. Talking to media, Shetty said it was a comfortable victory.